நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 21 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 தேதி இன்று சனிக்கிழமை FM ரெயின்போ புதுவை 102.8 MHz-ல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5 மணி 49 நிமிடம். தொடர்வது

0: அச்சொல். குறளின் 200 பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
9: தாத்தா
6: சொல்றாங்க,
9: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
10: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
11: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
12: உங்கள் FM ரெயின்போவில்
11: தினமும் காலை 9:02
12: நேயர் விருப்பம்.
13: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
12: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
11: FM ரெயின்போக்கு
14: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பனம்பழம் கரைசல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம்.

சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எஸ். ஷாகுல் அமீத் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ முகப்பரு இளமையின் பிரச்சினையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா, விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 11:47 மெலடி மேஜிக். காலை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம், 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ்.

6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம்.

நேர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 8:45 தகவல் தளம், 8:30 கணபதி உலா, வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர், திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை, சேர்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திரிசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு வெற்றி படிக்கட்டு எது. பனிரண்டு மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஆர் மாதவி. 12:30 பன்னிசை மாலை, திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகு

நாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை, 2:40 பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கட சுப்ராய நாயகர். மாணவர் ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு ஒளிச்சித்திரம். சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை மனோஜ் சரண், கதை கீதா, திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கம் விஜய் சந்திரன். 5 மணிக்கு இளைய பாரதம். கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் காயத்ரி, உமாதேவி, கனிஷ்கா, அம்மா லட்சுமி, ரோஷினி, யோஜிதா, காயத்ரி, காவ்யா, தர்ஷினி, சரவணன், இயல், ஹரிபிரசாத், தினேஷ்குமார். மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். 8 மணி முதல் 8:57 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அஸ்வின் எம் டால்வி சர்பார். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

காலை 6 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டிருப்பதில்லை. அவர்களின் குணநலன்களின் அடிப்படையில் சான்றோர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். அவர்களுள் உயர்ந்த குணங்களையும் நற்பண்புகளையும்

0: வேண்டும். பிறருக்கு தீங்கு நினைக்காமல் வாழும் மனிதர்களையே நாம் நல்லோர் அல்லது சான்றோர் என்று அழைக்கிறோம். திருவள்ளுவரும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்று குறிப்பிடுகிறார். நற்பண்பு உடையவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். அது சரி, நல்லோர் என்றால் யார், நல்லோர் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்க நீதிவெண்பா பாடல் ஒன்றை பார்ப்போம். பொன்னும் கரும்பும் புகழ்பாலும் சந்தனமும் சின்னம் பட வருத்தம் செய்தாலும் முன்னிருந்த நற்குணமே தோன்றும், நலிந்தாலும் உத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து. இப்பாடலின் பொருளை பார்த்தால் எக்காலத்தும் நல்லியல்பு மாறா இயல்பை அறிந்து கொள்ள இயலும். அது சரி, இப்பாடலின் முழுமையான பொருள் என்ன என்று பார்ப்போமா? இனிமையானது என்று யாவராலும் புகழ்ந்து சொல்லப்படுகின்ற பொன், கரும்பு, பால், சந்தனம் என்னும் நான்கு பொருள்களையும் உருக்குலைந்து வருத்தும்படி துன்புறுத்தினாலும் முன்னே இருந்த ஒளி, இனிமை, சுவை, மனம் என்னும் நல்ல இயல்புகள் விளங்கி தோன்றும். அதுபோல நல்லோரிடத்தில் அவர்கள் எவ்வளவு துன்புற்றாலும் பழைய நல்ல இயல்புகள் விளங்கி தோன்றும் என்பதே உண்மை. இதனை சற்றே விரிவாக பார்ப்போமா? பொன்னை காய்ச்சினும் பொலிவு குறையாது, கரும்பை பிழிந்தாலும் இனிமை மாறாது, பால் சுண்ட காய்ச்சினாலும் சுவை குறையாது, சந்தனம் தேய்த்தாலும் அரைத்தாலும் மனம் குறையாது. அவ்வாறே நல்லோர் துன்பம் அடைந்தாலும் நற்பண்பு குன்றாது, நன்மை மறையாது. துன்பத்திலும் தூய்மையாய் விளங்கி நல்லோரின் இயல்பு நறுமணமாய் மணக்கும். எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் நல்லோர் இயல்பு என்றுமே மாறாது என்பதை விளக்கும் சில சான்றுகளை பார்ப்போமா? சிலப்பதிகாரத்திலே கண்ணகி கணவனை இழந்த பெருந்துயரிலும் நீதிக்காக போராடிய துணிவையும் கற்பையும் நிலைநிறுத்தினாள். இராமாயணத்திலோ சீதை இராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்தாலும் கற்பு, மன தூய்மை, ராமன் பால் கொண்ட அன்பு ஆகியவற்றை அவள் கைவிடவில்லை. மணிமேகலையின் அனைவரின் மனங்களிலும் நீக்கமர நிறைந்த கதாபாத்திரமான மணிமேகலை பல சோதனைகள் வந்தபோதும் அறம், கருணை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவற்றை மணிமேகலை தொடர்ந்து கடைபிடித்தாள். நலவெண்பாவில் வரும் நலன் ஆட்சியையும் செல்வத்தையும் இழந்து துன்புற்ற போதும் நேர்மை, பொறுமை, நல்ல பண்பு ஆகியவற்றை அவன் இழக்கவில்லை. அரிச்சந்திர புராணத்தில் வரும் அரிச்சந்திரன் மனைவி, மகன், அரசாட்சி அனைத்தையும் இழந்து துன்பப்பட்டாலும் வாய்மையை மட்டும் கைவிடாதவனாக விளங்கினான். சிபி சக்கரவர்த்தியோ தன் உடலையே துன்புறுத்தி கொண்டும் அடைக்கலம் புகுந்த உயிரை காப்பாற்றியதால் கொடை மற்றும் அருள் பண்பை நிலைநிறுத்தினார். எனவே எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் பொன், கரும்பு, பால், சந்தனத்தை போல தன் இயல்பு மாறாமல் இருக்கும் நல்லோரை வழிகாட்டியாக கொள்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 6:14 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் துவக்கமாக வரும் பாடல் உன்னிமேனன் பாடியது.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 26 நாள் சனிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பனம்பழ கரைசல் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: சரி, கொள்ளைக்கு போயிட்டு குருவை நெல் அறுவடைக்கு ரெடியா இருக்குது. வரப்பு வழியா அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வருவோம்.
1: வெட்டி வேறு வாசம், வெடலப்புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம்,

0: பச்சை நெருப்பு ஒத்துக்கிருச்சு, பச்சை மனசு பத்துக்கிருச்சு.
1: என்ன கதை முத்த, நெருப்பு முட்டி என்ன சுடுன்னுக்குறா? ஏமா உடம்பு கிடும்பு சுடுன்னுருக்கியா? என்ன பாதா?
2: ஓ கத்து முத்தா, வாப்பா வாப்பா. ஏப்பா இது உடம்பு இல்லப்பா, நல்லா பாருப்பா. உடும்பு ஒரு வனவிலங்கு, அத யாரும் கொல்ல கூடாது, அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குப்பா.
1: ஆமா கதமுத்து, நானும் கேள்விப்படுகிறேன், நீ சொல்றதா?
2: எப்பா எந்த காரணத்தை கொண்டும் உடும்பெல்லாம் நம்ம குடிக்கவும் கூடாது, கொல்லவும் கூடாது.
1: ஓஹோ,
2: நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுப்பா.
1: சரி கதமுத்த,
2: தவறி கூட அது மாதிரி கேட்காதப்பா.
1: சரி சரி சரி,
2: இதுல நடிங்க போச்சுப்பா.
1: ஆமா கதமுத்து, சுருள் இருக்கும் உடும்பு போல தெரிஞ்சுதா? அதான் பார்த்தான், என்னது இத பணம் பழம் போல இருக்குதா?
2: அப்பா இப்பதான் சொன்ன பணம் பழம்னு.
1: ஆமாம்ல,
2: ஆமாப்பா, பணம் பழத்தை தான்ப்பா சுட்டுக்கிட்டு அதை சரி திங்கலாம் அப்படின்னு பார்த்தேன்.
1: ஏன் கதமுத்தா, பழுத்து போன பணம் பழத்தை அப்படியே சாப்பிடலாம், நீ அவன் சுட்டு சாப்பிடுறா?
2: எப்பா பணம் பழத்தை சுட்டு திங்கிறது தான் நல்லது, புதுசா உழுந்த பணம் பழத்தை நம்ம சாப்பிடலாம்.
1: ஆமா,
2: ஆனா அது பித்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு தின்னம்னா பித்தம் இல்ல அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்கப்பா.
1: ஆமா.
2: ரெண்டாவது, பணம் பழம் உழுந்து ஒன்னு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அதுல ஈ பூச்சிகள் வந்து முட்டை இட்டு புழு வந்துரும்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
2: அதனால சுட்டு திங்கிறது தான் நல்லது.
1: ஏன் கதமுத்த, இந்த பணம் பழத்துல அப்படி என்னதான் சத்து இருக்குது, இத போய் மெனக்கிட்டு சுட்டு சாட்டுனுங்கிற?
2: கருத்தமுத்த, சாதாரணமா சொல்லாதப்பா, பணம் பழத்துல மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றம், இந்த மெட்டபாலிசம் சொல்றாங்க இல்லையா, நம்ம வளர்றதுக்கான தேவையான சத்து எல்லாம் இதெல்லாம் இதுல இருக்குப்பா. அப்புறம் அஜீரணத்தை குறைக்குது.
1: சரி.
2: அப்புறம் உயிர் அணுக்களை உடம்புல அதிகப்படுத்துது.
1: ஓஹோ,
2: ஆமாப்பா. பணம் பழத்துல ரத்தம் அப்புறம் சிறுநீர் தொடர்பான வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் இருக்குதுப்பா. ஆமா,
1: நிறைய சத்துக்கள் இருக்குது பணம் பழத்துல,
2: நிறைய இருக்குது.
1: ஏன் கத்துமுத்தா, இந்த பணம் பழத்தை மாம்பழம் மூலமா அழகா சாப்பிட முடியும், அது உள்ள நாறு இருக்க பல்லெல்லாம் சிக்கிக்கும், சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாத்தியா.
2: கத்துமுத்து, இந்த பணம் பழம் இருக்குல்ல,
1: ஆமா,
2: அத நல்லா அவிச்சுட்டு அந்த நாரெல்லாம் மேலாப்புல கையால நம்ம பிச்சுட்டு போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா அதுல நல்ல சாறு இறங்கும்.
1: ஓஹோ,
2: அந்த சார ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு நம்ம பச்சரிசி மாவு இருக்குல்ல,
1: ஆமா,
2: அது அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த அதிர்சம் சொல்றோம் இல்லையா பணியாரம்,
1: ஆமா,
2: அதை செஞ்சு பாரு, அருமையா இருக்கும்பா.
1: பரவாயில்லையா, புது செய்தா இது எனக்கு.
2: ஆமாப்பா, அதிர்சமும் செய்யலாம், பணியாரம் செய்யலாம், அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து இனிப்பு பலகாரம் செய்யலாம். ஆமாப்பா, தக்காளி ஜாம் செய்யறோம் இல்லையா,
1: ஆமா,
2: அதே மாதிரி பணம் பழத்துல இருந்து ஜாம் கூட செய்யலாம்.
1: ஓஹோ,
2: ஆனா நம்ம எல்லாம் செய்யறது இல்ல. பணம் பழத்தை பார்த்தோம்னா இது என்ன ஏழைப்பாழை திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போயிடுறாங்க.
1: ஆமா காதமுத்தா, பணம் பழம் சாப்பிட்டா ஏளனமா பாக்குறாங்க சில பேர். காதமுத்தா, இந்த பணம் பழத்தை நம்ம சாப்பிடறது சம்பந்தமா நிறைய தகவல் சொன்னா, நம்ம விவசாயம் சார்ந்த தகவல் ஏதாவது இருக்கும் அந்த பணம் பழத்துல?
2: என்ன கத்தமுத்து இப்படி கேட்ட? பனம்பழ கரைசல் அப்படின்னு தயார் பண்ணி அத நம்ம நெல்லு பயிருக்கு அப்புறம் வாழை பயிருக்குலாம் நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல மகசூல் கிடைக்கும்பா.
1: நீ என்ன ஜீவாமிர்தம் கரைசல் மாதிரி சொல்லுங்கறா?
2: ஆமாப்பா, பப்பாளி கரைசலை விட பனம்பழ கரைசல் அடர்த்தி அதிகமா இருக்கும்.
1: ஓஹோ,
2: அதனால நாம அதிக அளவு தண்ணி சேர்த்துதான் இதை பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் பனம்பழ கரைசல் இருந்தா போதும்.
1: ஓஹோ,
2: ஆமாப்பா, இப்ப கேனு அல்லது

0: சுட்டி,
1: ஆமா,
0: ஒரு 10 பனம்பழத்தை போட்டு அதோட ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்த்து,
1: சரி,
0: தொட்டியோடைய மேல் பகுதியை நம்ம பண ஓலை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடணும். ஒரு 4 நாள் கழிச்சு அப்படி திறந்து பார்த்தோம்னா
1: நாத்து அடிக்குமா?
0: ஏப்பா அழுகி போய் அது ஒரு வாடை அடிக்கும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: 5ஆம் நாள் நம்ம என்ன செய்யணும்னா 2 குடம் கோமியம், அதாவது மாட்டு சிறுநீர்,
1: சரி,
0: இதை அந்த கலவையில ஊத்தி நல்லா கலக்கி விடணும். ரைட்டா?
1: சரி.
0: அப்புறம் திரும்ப மூடி வச்சிடணும்.
1: ஓஹோ, அப்புறம் கரைக்கணும், அப்புறம் மூடி வச்சிடணும்.
0: ஏப்பா இது மாதிரி இன்னும் 2 நாள் செய்யப்பா.
1: ஓஹோ,
0: 7ஆம் நாள்ல இருந்து 3 நாளைக்கு ஒரு முறை இந்த கலவைய நல்லா கலக்கி விட்டோம்னா போதும். இப்படி ஒரு 21 நாள். அதுக்கு பிறகு திறந்து பாத்தீனா
1: ஒரே கப்புன்னு அடிக்க போகுது.
0: அப்பா நுர நல்லா தள்ளி அது ஒரு வித்தியாசமான வாடை அடிக்கும்பா.
1: ஓஹோ,
0: ஆமா. அதுக்கு பிறகு அந்த கரைசலை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: அப்ப 21 நாள் வெயிட் பண்ணும்.
0: ஆமாப்பா, 150 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் வேப்பெண்ணெய்,
1: ஓஹோ,
0: 1 லிட்டர் பனம்பழ கரைசல், இதுதான் விகிதம்பா.
1: சரி சரி சரி.
0: நல்லா கலந்துகிட்டோமா? இந்த கலவைய 6 மாசம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்.
1: பரவாயில்லையா, 6 மாசம் வரைக்கும் எங்க வச்சிருக்கணும்?
0: கேனு இல்லைன்னா நம்ம அந்த தொட்டி சொன்னோம்
1: இல்லையா,
0: அதுலயே நீ வச்சுக்கலாம்.
1: சரி.
0: நாள் கூட கூட இந்த கரைசலோடைய வீரியம் அதிகரிக்கும்.
1: ஓஹோ,
0: ஆமா.
1: ஏங்க அது முத்த, நெல்லுக்கு வாழைக்கு பயன்படுத்தலாம்னு சொன்ன, எப்படி பயன்படுத்துது அதை பத்தி சொல்லு.
0: நெல்லுக்கு 40ஆவது நாள்ல ஒரு முறை.
1: சரி.
0: நான் என்ன சொன்ன, 1 ஏக்கருக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்னா 150 லிட்டர் தண்ணி, அப்புறம் அது கூட 1 லிட்டர் வேப்பெண்ணெய், அப்புறம் நம்ம இந்த பனம்பழ கரைசல் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து 1 லிட்டர்.
1: ஓஹோ,
0: இத கலந்துதான் நம்ம அடிக்கணும். 40ஆவது நாள்ல நெல்லுக்கு ஒரு தர அடிக்கணும். அப்புறம் கதிர் வரப்போகுது, தொண்டை கட்டின மாதிரி நிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பழக்கரைசலை நம்ம நெல் பயிருக்கு கொடுக்கலாம்.
1: ஓஹோ,
0: 60ஆவது நாள்ல நிலக்கடலைக்கு கொடுக்கணும். அப்புறம் ரோஜா பூ சொல்றோம் இல்லையா, அதுல கூட 20 நாளைக்கு ஒரு முறை லைட்டா கொடுத்தோம்னா நல்லா பூ பூக்கும்பா.
1: ஓ பரவாயில்லையா.
0: அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டா, வாழைக்கு கெட்டில்லையா, வாழைக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை நாம தெளிப்பா இதை பயன்படுத்தணும். இந்த பனம்பழ கரைசல் இருக்குல்ல, இயற்கையிலேயே நைட்ரஜன் சத்தை அதிகமா வச்சிருக்குது.
1: ஓஹோ,
0: அதனால பயிர்களுக்கு இதை கொடுக்கும் போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், நமக்கு மகசூல் கூடும்.
1: அப்ப இயற்கை விவசாயம் பண்ற மாதிரி தான் இது.
0: ஆமாப்பா, செலவு இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா கதை முத்த,
0: நீ இனிமே நாளைக்கு எனக்கு முன்னாடி போய் இருக்கிற பணம்பழத்தெல்லாம் பொறிட்டு கூடாத.
1: எப்படி கரெக்டா சொல்றேன் நான்
0: நினைச்சுதா? எனக்கு தெரியுமே. இருந்தாலும் உன் பக்கம்லாம் நீ பொறுக்கிக்க, அந்த ஏரிக்கரை ஓரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை மட்டும் விட்டு போய் நான் அந்த பக்கத்துல இருக்க பணம்பழத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்.
1: சரி கதை முத, எப்படியோ இயற்கையா விவசாயம் பண்ண சரிதான்.
0: ஆமாப்பா, நல்ல முறையில செய்யணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பனம்பழ கரைசல் விஷயம் இருக்குல்ல, யார்ட்டையும் சொல்லிடாத, நம்ம 2 பேர் மட்டும் நம்ம ஊர்ல பயன்படுத்தலாம்.
1: காது முத்தா, என்னப்பா இப்படி சொல்லிட்டா? சரி சரி, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்.
0: சரிப்பா சரிப்பா. அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரியா,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி சரி. காது முத்தா, வரப்பெல்லாம் பாத்து போப்பா, இப்பதான் பெரிய உடும்ப ஒண்ணு பார்த்தான்.
0: சரிப்பா சரிப்பா, பாத்து போறேன்ப்பா. இந்த பனம்பழம் சுட்டது உனக்கு ஒண்ணு
1: குடு காது முத்தா, நானும் பனம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே நெல் வயல போய்

0: நேயர்கள் இதுவரை பனம்பழ கரைசல் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை

0: இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் பல்வேறு மொழிகளையும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு பிரதியை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியதை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நீடித்த நாகரீக பாரம்பரியத்தை அழகாக எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இது அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். திருவள்ளுவரின் உலகளாவிய ஞானம், மொழி, கலாச்சாரம் எல்லைகளை கடந்து இன்றும் பயணித்து வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா 4வது முறையாக ஏற்றுள்ளதாக பிரதமருக்கு ஐநா பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்போதைய உலக சூழலுக்கு ஏற்ப ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். சர்வதேச அளவில் நிகழ்ந்து வரும் மோதல்கள் மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து, நிலையான வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இந்த ஆண்டு கூடுதலாக பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னாலே கஜா புயல், தானே புயல், பல்வேறு புயல்கள் ஏற்படுகிற போது பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற முறையில் இந்த கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே 15 மண்டலங்களாக பிரித்து IAS அதிகாரிகள் 15 நியமித்து 2 மண்டலத்திற்கு ஒரு அமைச்சர் என்ற முறையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு கடலோர பகுதிகளாக இருக்கின்ற நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை இந்த 4 மாவட்டங்களிலும் நம்முடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டங்களில் ஒவ்வொரு துறையின் சார்பாக என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை ஆய்ந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் 1200 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மாநில அரசு இதற்காக நிதிகளை நம்முடைய ஒவ்வொரு துறையின் சார்பாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக மாவட்டம் தோறும் 289 கோடி ரூபாய் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 நாட்களுக்குள் இறுதி வரையிலும் தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக கூடுதல் நீர்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அம்பத்தூர், அண்ணாநகர் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், மெட்ரோ ரயில் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் கட்டுமானம், தூர்வாறுதல், சாலைகள் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், அம்பத்தூர், சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் கால்வாய்களின் தடுப்புச் சுவர்களை உயர்த்தி கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் குறித்த காலத்திற்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படும் செய்தியாளர்கள் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார். மாறிவரும் நவீன உலகில் உண்மை செய்திகளை அடையாளம் கண்டும் போலி செய்திகளை தவிர்த்தும் சரியான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகத்தினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு வி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு

0: கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரசாத பாக்கெட்டுகளில் கோயில் முகவரி, பொருட்களின் தரம், எடை, விலை, தயாரிப்பு தேதி உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரசாத பொருட்களுக்கும் தயாரிப்பு செலவு மற்றும் விற்பனைக்கான விலையும் அரசே நிர்ணயித்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது.

0: சம்பளம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரசாத பாக்கெட்டுகளில் கோயில் முகவரி, பொருட்களின் தரம், எடை, விலை, தயாரிப்பு தேதி உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரசாத பொருட்களுக்கும் தயாரிப்பு செலவு மற்றும் விற்பனைக்கான விலையும் அரசே நிர்ணயித்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து மதுரைக்கு வரும் 16ஆம் தேதி மாலை மணி 4:10 மறுமார்க்கத்தில் மதுரையிலிருந்து சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு 17ஆம் தேதி மாலை மணி 3:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து மதுரைக்கு வரும் 16ஆம் தேதி இரவு மணி 9:40 சென்னை கடற்கரையிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10:45 மதுரை வழியாக மானாமதுரைக்கும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். குறைந்த செலவில் மருத்துவ சாதனங்கள் கிடைக்கும் வகையில் ஒத்துழைத்து செயல்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆன்மீக தலமான கேதர்நாத் பத்ரிநாத் இடையிலான சாலையை இணைக்கும் வகையில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. விமானத்தில் மும்பைக்கு கடத்தி வரப்பட்ட 5,47,00,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 3.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு கடன் உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரையின் பழமையான சென்ட்ரல் திரையரங்கில் நேற்றிரவு தீ விபத்து நேரிட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னையில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 152 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சீனாவின் மோஹியில் காலை மணி 9:45 தொடங்குகிறது. நண்பகல் 12 நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் சீனா ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சியளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55 தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
3: வழங்குபவர்
4: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
5: இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் 1865 ஆண்டில் இந்திய காடுகள் சட்டம் இயற்றப்பட்டு 1878 மற்றும் 1927 ஆண்டு

0: திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதனுடன் வனவிலங்குகளையும் உயிரினங்களையும் பாதுகாக்கும் சட்டங்களும் இயற்றப்பட்டன. இந்தியா சுதந்திரத்திற்கு பின்பு சுற்றுச்சூழல், சமநிலை, வாழ்வாதாரம் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக காடுகளை நிர்வகிப்பதற்கான தேசிய வனக்கொள்கை ஒன்று 1952 உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் முக்கிய குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களாக காடுகளில் வேட்டையாடுவதை தடுத்து நிறுத்தல், குறிப்பாக பட்டியலிடப்பட்ட காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்களை வேட்டையாடுவதை சட்டவிரோதமாக கருதுதல், தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள் மற்றும் புலிகள் காப்பகங்கள் போன்ற பாதுகாப்பான மண்டலங்களை உருவாக்கி விலங்குகளின் வாழ்விடங்களை பாதுகாத்தல், வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் உறுப்புகள் வணிக நோக்கத்திற்காக வணிகம் செய்வதை தடை செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் போன்றவை இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பின்னர் 1974 நீர் மாசுபாட்டை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்குமான சட்டம் இயற்றப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் உருவாக்கப்பட்டன. நாட்டின் முக்கியமான இயற்கை வளமான நீரை பாதுகாப்பதற்கும் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்குமான தேவையான சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பை இச்சட்டம் ஏற்படுத்தியது. 1977 நீர் மாசுபாட்டை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது செஸ் சட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரங்களையும் மேம்படுத்துவதற்கு நீரின் பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்குமான நிதி அமைப்பை உருவாக்குவதற்கும் இயற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1980 வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு சுரங்கப்பணி மற்றும் கட்டுமான பணிகள் போன்ற வனம் சாராத நோக்கங்களுக்காக வனநிலத்தை தவறாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தப்பட்டது. 1984 டிசம்பர் மாதத்தில் மத்திய பிரதேசம் போபாலில் ஏற்பட்ட வாயு கசிவு விபத்து இந்தியாவில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மத்திய அரசுக்கு விரிவான அதிகாரம் வழங்கும் வகையில் 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த சட்டமானது 1972 இந்தியா அங்கம் வகித்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித சுற்றுச்சூழல் தொடர்பான ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பூர்த்தி செய்வதாகவும் அமைந்தது. அதைத் தொடர்ந்து உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் உயிரியல் வளங்களை பாதுகாத்தல், அவற்றை நீடித்து பயன்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய அறிவினால் ஏற்படும் வளங்களின் நன்மைகளை உள்ளூர் சமூகங்களுடன் நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்ள வழிவகுக்கிறது. சுற்றுச்சூழல் தொடர்பான உரிமையியல் வழக்குகள் மற்றும் தகராறுகளை தனியாக விசாரித்து தீர்வு காணும் ஒரு நீதித்துறை அமைப்பை உருவாக்கும் வகையில் 2010 தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவரை குறிப்பிட்ட அனைத்து சட்டங்களும் ஒரே நோக்கத்தின் கீழ் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வரலாற்று பின்னணியுடன் உருவாக்கப்பட்ட சட்டங்களாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும்
1: தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர்
2: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரிக்ஸ் நாடுகள் உலக அளவிலான தீர்வுகள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கான முக்கிய மையங்களாக மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று தொடங்குவதை முன்னிட்டு புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக பேரவையின் தலைவர்கள் அமர்வில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரிக்ஸ் நாடுகள் உலகின் மக்கள் தொகையில் 50% அளவிற்கும், மொத்த பொருளாதாரத்தில் 40% அளவிற்கும், உலக வர்த்தகத்தில் 25% அளவிற்கும் பங்களிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் சுமார் 2.5 மடங்கு மட்டுமே வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் பிரிக்ஸ் நாடுகள் சுமார் 4.5 மடங்கு வளர்ச்சியடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய உள்ளாற்றலை பிரிக்ஸ் நாடுகள் மேலும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உலகிற்கான தீர்வுகளை வழங்கும் கூட்டு சக்தியாக மேம்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய அதிபர், தென்னாப்பிரிக்க அதிபர், ஈரானிய அதிபர், பிரேசில்

0: வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோர் பிரிக்ஸ் வர்த்தக பேரவை தலைவர்கள் அமர்வில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான மூன்றாம் நாளான நேற்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் நேற்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் தொடங்கியிருப்பதால் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாரம் 5 நாள் வேலை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 4 நாள் போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட 30 கிலோ பழைய காகிதங்களை கொண்டு 5 அடி உயர விநாயகர் சிலை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். விநாயகரின் ஒரு கையில் உடனடி உணவு தவிர்த்து ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாசகம் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. தொடர்வது
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வணக்கம் நேர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோடு கூட திரு சண்முகம் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சண்முகம், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம்.
4: புதுவை பண்பலை நேயர்களுக்கும் நிலைய துணர் மற்றும் நிலைய பொறியாளர் அவர்களுக்கும் நினைவலைகள் நிகழ்ச்சியில் எம்மை நேர்காணல் செய்யும் தங்களுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். நான் வந்து 1998 நம்ம வானொலி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு வரேன். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அதுலேருந்து நான் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேட்டு வரேன். நான் வந்து பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கேன். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எம்ஏ முடிச்சிருக்கேன். மதுரை மாவட்டம் மணிநகரத்தில் தான் நான் வசிச்சுட்டு வரேன். நான் வந்து 30 ஆண்டு காலமாக வானொலி நிகழ்ச்சியில கேட்டு வரேன்.
3: டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சீங்க அது?
4: அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில்.
3: ஓகே, சிதம்பரத்தில் படிச்சது. சரி, நல்லதுங்க. இப்போ நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ண போறீங்க?
4: புதுவை பண்பலைக்கும் வானொலி நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கும் தொடர்பு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். 2006 ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் நம்ம புதுவை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா, நிகழ்ச்சிகள் வந்து டிடிஹெச்ல இருந்து ஒளிபரப்பாகும். காலையில 6:30 காலை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வரும். அது வந்து காமன் நேரம் தான் வரும். ஆனா டிடிஹெச்ல வந்து எப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு கலந்து கொடுப்பாங்க. எல்லா வானொலி நிகழ்ச்சிகளையும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ காலையில வந்து அவர் உமா மோகன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குவாங்க. அவங்களுடைய குரலை கேட்டாலே அது வந்து புதுவை வானொலி நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குரல். இப்போ வந்து செயலி வரவும் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப சிறப்பா செயலி வழியா கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து மத்திய அலைவரிசையில மதுரை வானொலியில வந்து எப்படியாவது பவர் சப்ளை கட் ஆச்சுன்னா நிகழ்ச்சியில் வந்து மத்திய அலைவரிசையிலே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம செயலி வழியா கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. நிகழ்ச்சிகள் வந்து காலையில ஆரம்பிச்சோம்னா காலையில இந்த பொதறிவு கேள்விகள், அப்புறம் நேர் விருப்ப நிகழ்ச்சிகள், 10 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய கெப்செட்கோ இந்த நிகழ்ச்சிகள், அப்புறம் நண்பகல்ல வரலாற்றில் இன்று, அப்புறம் மாலை பொழுதுல வந்து மனம் விரும்புதே அந்த 6:20 ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகள்ல வந்து அறிவிப்பாளர் ஜீவிதா, அறிவிப்பாளர் பாரதி, அறிவிப்பாளர் விஜய் மற்றும் ஜோ, நிறைய அறிவிப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டுகள். நினைவலைகள் அப்படின்னு சொல்லும்போது 1998 வந்து நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு வரேன். 2010 இப்போதான் நான் டிகிரி வந்து முடிக்கிறேன். என்னுடைய கவனமும் வானொலி பக்கம் மேலதிகமாக தீவிரமாக தொடர்கிறது. 2010 நான் வந்து வெளிநாட்டு வானொலி நிகழ்ச்சிகள், உள்நாட்டு வானொலி நிகழ்ச்சிகள் அப்படின்ற விதவிதமான வானொலிகள் பெட்டிகள் சேகரித்து அதெல்லாம் கேட்டுட்டு வரேன். இப்போ வந்து என்னுடைய வீட்டில் வந்து சிறிய அளவில் வானொலி சென்று ஒரு அருங்காட்சியகம் வைத்து நடத்திட்டு வரேன். நான் 2012 இந்த டிசாஸ்ட்மெண்ட் முடிச்சனால ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஹாம் ரேடியோ லைசன்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இதுல வந்து எப்படின்னா, பேரிடர் மேலாண்மை, தகவல் தொடர்பு, அறிவியல் வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி அதில் விவாதிப்பாங்க. அதுலயும் நாங்கள் பங்கேற்று சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி

0: 2019 இதுல வந்து எனக்கு சீன வானொலியில இருந்து எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு போட்டி வச்சு தமிழகத்திலிருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணாங்க. ஒருவர் வந்து ராகேஷ் ராவ் சென்னை, இன்னொருவர் வந்து நான் தான். 2007 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கடினமான ஒரு பாடம், அதாவது மேத்தமெட்டிக்கல் 3 ஒரு மிக கடினமான ஒரு பாடம். அந்த பாடம் வந்து எனக்கு சரியாகவே புரியல. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து அரியர் விழுந்துருச்சு. அடுத்து ரெண்டாவது தடவை முயற்சி எடுத்து ஸ்போர்ட்ஸ் செமஸ்டர்ல நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து என்னுடைய தோழி ஆசிரியர் அவங்க கொடுத்த நோட்ஸ், அந்த அழகான கையொப்பம், அந்த குறிப்பு வீடுகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்துச்சு. இது என்னுடைய வாழ்க்கையில மறக்க உத்தரணம். மனைவி எஸ் ஐஸ்வர்யா, எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் 2014 திருமணமானது. பையன் எஸ் மித்ரன் வெற்றிவேல், எஸ் அக்ஷய் மீனாட்சி, இவங்க ரெண்டு பேரும் பசங்க. முதன் முதல்ல நாங்க வந்து கொடைக்கானல் போனோம் மேடம், நானும் ஐஸ்வர்யாவும். மதுரையில் இருக்கும்போது நான் அவ்வளோ வந்து போனதில்லை, பட் அவங்க நிறைய தடவை போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த எங்கே எந்த இடத்துல என்ன ஸ்பாட் என்ன நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப தெரியும் அவங்களுக்கு.
1: காதல் திருமணமா இல்ல பெற்றோர் பார்த்து முடிவு பண்ண ஒரு திருமணமா?
0: எங்களுக்கு வந்து பெற்றோர் பார்த்து முடிவு செய்யப்பட்ட திருமணம் தான்.
1: சரி, நல்லது.
0: அப்போ வந்து அவங்க வந்து நிறைய இடத்துக்கு எனக்கு தெரியாத இடங்களுக்கு நிறைய கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வந்து கொடைக்கானல் சொந்த அங்க எனக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த குணா குகைகள், மற்றபடி அங்க இருக்கக்கூடிய லேக்கு, அங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு இனிமையான தருணமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போனோம். இங்கேருந்து நல்ல ஒரு லாங் ட்ராவல் வந்து ராமேஸ்வரம் போயிருப்போம். அது மாதிரி நினைவுகள். அப்புறம் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது மேடம், 2013 தாய்லாந்து பேங்காக் அந்த பட்டாயா செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட கம்பெனியில் வந்து நான் பொறியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆஃபர் கிடைச்சது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஓனர் போயிட்டு வந்தாங்க, அது ரெண்டாவது வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த பேங்காக் அண்ட் பட்டாயா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஊர். அங்கதான் வந்து வெள்ளை யானை அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை யானை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நேர்ல பார்க்கும்போது ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கொக்கடையில் அண்டு டைகர் கண்காட்சிகள், அதெல்லாம் ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க பேங்காக் அண்ட் பட்டாயால. பட்டாயால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தீவுகள், ரொம்ப அமைதியான ஒரு சூழல், சுத்தமான நீர், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு உபசரிப்பு அது கிடைச்சது. அதெல்லாம் எனக்கு வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு தருணங்களாக இருக்கு.
1: சரி, மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா?
0: வானொலியில வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சிவகாசி நேயர் வந்து வேதமூர்த்தி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் மேடம். எப்படின்னா நான் வந்து வானொலி நிகழ்ச்சிகள் கேட்டு வரும்போது இந்த அயல்நாட்டு வானொலி நிகழ்ச்சிகள் அந்த வேரிட்டாஸ் வாட்டிகானம் போன்ற அயல்நாட்டு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு வேதமூர்த்தி அவர்கள் ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தாரு. நான் வந்து எப்படின்னா 6 ரெண்டு தடவை படிச்சிருக்கேன். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பாஸ் பண்ணாதான் பாஸ்னாதான் பாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபீல் பண்ணிடுவாங்க. நான் இன்னொரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நான் என்னால் சரியாக பெருசாக பண்ண முடியல, அதனால 6 வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. நான் வந்து மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் திரும்ப வந்து 6 படித்தேன். அங்கே வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் கோமதி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. எப்படின்னா ஒரு தடவை வந்து எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்ததா இருந்தாலும் சரி, அறிவியல் கற்றுக் கொடுத்ததாலும் சரி, நல்ல ஒரு டீச் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ஒரு உத்வேகத்துல தான் நான் வந்து 10 வந்து 427 மார்க் எடுத்தேன். இன்னொரு நினைவுகளுக்கு மறக்க முடியாத நினைவுகளுக்குன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஓவிய ஆசிரியர் சிவா அவர்கள் வந்து ஒரு நாள் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம தேசிய கொடியினுடைய நிறங்கள் எடுத்தனி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுல கிளாஸ்ல ஒரு 60 காவி நிறத்தை வந்து எல்லாமே சிவப்பு நிறம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் காவி நிறம், வெண்மை நிறம், பச்சை நிறம்னு சரியா சொன்னேன். அதுல வந்து எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கு. அப்புறம் ஆசிரியர் மருதமுத்து, இவர் வந்து எனக்கு 9 மற்றும் 10 வந்து அறிவியல் பாடம் எடுத்தாரு. ரொம்ப அருமையா ஒரு செய்முறையோட பாடங்கள் வந்து நடத்துவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அடுத்து பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிறதுக்கு இவருடைய வழிநாட்டத்தில் எனக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருந்தது.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்னு ஏதாவது இருக்கா இந்த நிகழ்ச்சியில ஒலிபரப்பு செய்ய?
0: இருக்கு மேடம், கொஞ்சம் பழைய பாடல் தான். கை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு படத்துல அமுதும் தேனும் எதற்கு அப்படின்ற ஒரு பாடு. இது வந்து இசை கேவி மகாதேவன் அவருடைய இசையில, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். வானொலி என் பக்கத்துல இருக்கும் போது அமுதும் தேனும் எதற்கு அப்படின்னு நான்
1: கேட்பேன். சரி, நல்லது மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார்.

0: செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் 18வது உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உலகின் வளர்ந்து வரும் மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த 11 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். உலகம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மேற்காசியா மற்றும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. சுகாதாரம், பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை பலப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, எகிப்து அதிபர் திரு அப்தல் ஃபத்தா அல் சிசி, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ மற்றும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி மற்றும் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் ஆகியோரும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிரேசில் நாட்டின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியாரோ கலந்து கொள்கிறார். சவுதி அரேபியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் திரு ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் பங்கேற்கிறார். மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பங்கேற்கும் அமர்வு நடைபெறுகிறது. உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த அமர்வில் விவாதம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் இனோவேட்டர்ஸ் கண்காட்சியை பார்வையிடுகின்றனர். பின்னர் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக மரக்கன்றுகளை நடவுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள தலைவர்களை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடி விருந்தளிக்க உள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மாநாட்டின் இடையே சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான், எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் மற்றும் வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே வரவேற்றார். அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் இந்தியா வந்துள்ளார். அவரை இந்தியன் பயணம், இந்தியா ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையேயான விரிவான உத்திசார்ந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நைஜீரிய துணை அதிபர் திரு காஷிம் மெச்சிமா புதுதில்லி வந்துள்ளார். அவரது இந்த பயணம் இந்தியா நைஜீரியா இடையேயான பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான வலுவான தொடர்புகள் இந்த உறவுகளுக்கு அடிப்படையாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 18,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை நோக்கி இந்த திட்டத்தை மேலும் விரைவாக செயல்படுத்தும் வகையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு சுதீந்திர சிங் தெரிவித்துள்ளார். உரிய காலத்திற்குள் இந்த வீடுகளை கட்டுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் தகுதியுடைய அனைத்து பயனாளிகளுக்கும் உரிய பலன்கள் சென்றடைவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்.

0: மூலமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி நீர் பிரச்சினைக்கு மேகதாது திட்டமே நிரந்தர தீர்வு என்று கர்நாடக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு என் செலுவராயசாமி தெரிவித்துள்ளார். மாண்டியாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விடுவது தொடர்பான வழக்கின் விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாகவும், இது தொடர்பான மேல்முறையீடு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதை கண்காணித்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு காவிரியில் தற்போதைக்கு 6000 கனஅடி தண்ணீரை திறந்து விடுவது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். மேகதாது திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் அதற்கு மேகதாது திட்டமே தீர்வாக இருக்கும் என்றும் திரு செலுவராயசாமி தெரிவித்தார். ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்திற்கு நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மேற்கொண்ட பயணத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். முதலீடு, உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய மையமாக ஒடிசா மாறி வருவதாகவும் அவர் கூறினார். புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டு திட்டங்கள் மூலம் மாநிலத்தில் 6,18,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அபுதாபி மற்றும் துபாயில் நடைபெற்ற முதலீட்டு சந்திப்புகளின்போது 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் திரு மோகன் சரண் மாஜி கூறினார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள அவர், நேற்று இந்திய மத தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். இந்தியா ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும், கலாச்சாரம், தொழில்நுட்பம், வர்த்தகம், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் கூறினார். கடலோர ஆந்திராவில் இன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளிலும் இதே வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், பீகார், ராஜஸ்தான் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதி சுற்றில் அவர் அஜீஷ் சந்துவை வென்றார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நேற்று மதுரையில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789978.
5: இன்றைய நிகழ்ச்சியில் முகப்பரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே, அடுத்து நாம பார்க்க போறது முகப்பரு.

0: முகப்பொரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா? டாக்டர், எனக்கு முகப்பொரு வந்துருச்சு, நான் சாக்லேட் சாப்பிட்டதால தான். டாக்டர், முகப்பொரு அழுத்தி அந்த சீடெல்லாம் வெளியெடுத்தா சீக்கிரம் சரியாயிடுமா? நான் ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பை மாத்தினா சரியாயிடுமா? இப்படி டெய்லி பலவிதமான கேள்விகளை பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. முதல்ல முகப்பொரு இல்லை ஆக்னி, ஆக்னி நம்ம சொல்லுவோம், இது இளமையில் ரொம்ப பொதுவாக வரும் ஒரு தோல்வியாதி தான். இது அழுக்கு இருப்பதால் மட்டும் வர்றதில்லை. இது பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தில் ஆயில் செக்ரெட்டிங் கிளான்ஸ், அதாவது எண்ணெய் சுரக்கும் செபேஷியஸ் கிளான்ஸ்னு சொல்லுவோம், அந்த கிளான்ஸ் இருக்குது. நம்ம அந்த வயதுக்கு வரும் காலத்தில் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், ஹார்மோனின் தாக்கத்தால் இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகி எண்ணெய் சுரக்கிறது அதிகமாகும். ப்ரோபியோனி பாக்டீரியம் ஆக்னிஸ்னு ஒரு கிருமி இருக்குது, அதுவும் சேர்ந்து அந்த எண்ணெய் சுரப்பியோட துவாரம்லாம் அடைச்சிக்கிட்டு இந்த முகப்பொருன்றது ஏற்படலாம். அதுமாதிரி முக்கியமாக வந்து இந்த பிம்பிள்ஸ் இந்த சீடெலாம் வச்சுதுன்னா அழுத்தி எடுக்கக்கூடாது. அழுத்தி எடுத்தீங்கன்னா அந்த டைம் அது கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே தழும்பு காஸ் பண்ணிடும், அப்புறம் அது சரியாகிறதுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் நமக்கு பிம்பிள்ஸ் வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இதை முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்காம தோல் மருத்துவரை அணுகி நாம் வைத்தியம் பண்ணணும். ஆக்னிக்கு இந்த பிம்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிகிச்சை இருக்குது. ஆக்னி வந்து நம்ம பல விதமாக கிரேடிங் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வைத்தியம் இருக்குது. ஆக்னி மைல்டாக இருக்கலாம், அப்படின்னா சின்ன சின்னதாக பொறிப்பொறியாக இருக்கலாம், அடுத்தது மாடரேட்டாக இருக்கலாம், அந்த பொறிப்பொறியாக இருக்கிறத கூட சேர்ந்து கொஞ்சம் சீழ்கொப்பலாக இருக்கலாம், சில சமயம் சிவியராக இருக்கலாம், பெரிய கட்டிகள் சைனஸஸ் சொல்லுவோம், அது மாதிரி சீழ் வைக்கிற மாதிரி நிறையா இருக்கலாம். ஒவ்வொருக்கும் வந்து இது மாறுபடும். இது ஆக்னி எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா முகத்தில் மட்டும்தான் வரும்னு இல்லை, முகத்தில் வரலாம், அதே போல் எண்ணெய் சுரப்பி வேறு எங்கே அதிகமாக இருக்குது, நம்ம செஸ்ட் பகுதி அதாவது மார்பு சைடில் வரலாம், முதுகில் வரலாம், கையோட மேற்பகுதி இந்த இடத்துல எல்லாமே வரலாம். அதே போல் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு அதை போல் பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது மாதிரி கொடுக்கலாம். முகப்பொருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நிறைய விதமான க்ரீம்ஸ் ஜெல்ஸ், அதாவது தோல் மேலே தடவக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த சீழ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன்னா கிருமிலாம் இருக்கு இல்லையா, ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகள் இருக்குது. சில சமயம் லேடிஸ்க்கு பார்த்தோன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் சொல்லுவோம், அதாவது சில ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் வந்து பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவரியன் சின்ரோம் சொல்லுவோம், அது இருந்ததுன்னா அந்த ஹார்மோனல் பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் தெரப்பி கூட கொடுக்க வேண்டி இருக்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் ஏ டெரிவேட்டிவ் அதாவது ஐசோட்ரிட்டினாயின் ஒரு மருந்து இருக்குது, அதை நாம் கொடுக்குற மாதிரி தேவைப்படலாம். எது வந்து யாருக்கு வேலை செய்யுதுன்றது ஒரு அனுபவத்தின் மூலம் தான் சொல்ல முடியும். அதனால் ஒரு கிரீம் எல்லாருக்கும் வேலை செய்யும், ஒரு மருந்து எல்லாருக்கும் வேலை செய்யும்னு நாமளாம் வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம தோல் மருத்துவர் தான் முடிவு செய்யணும். என் நண்பருக்கு வேலை செஞ்ச கிரீம் எனக்கும் வேலை செய்யணுன்றது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அதே போல் எந்த உணவு சாப்பிட்டா அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே அப்படி கிடையாது, பட் சிலருக்கு இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது, அதாவது சாக்லேட்டு ஆயிலி ஃபுட் பால் போன்ற உணவுகள் இது சாப்பிட்றவங்களும் சில பேருக்கு வந்து இந்த பொருட்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சால் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த பிசிஓஎஸ் இல்லை பிஎம்ஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், ஃபேஷியல் ஹேர் முகத்தில் கொஞ்சம் முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பருன்றது வந்து வெறும் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அதாவது ஒரு அழகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த பாதிக்கப்படுற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் சோஷியலைஸ் பண்ணுறக்கூடிய வயசு, ஒரு 13-14 வயசில் அவங்க வந்து முகத்தில் இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படுறப்போ அவங்களுக்கு வந்து மன அழுத்தமும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பரு வந்து தழும்பாயிடுச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த முகத்தில் இருக்கிற தழும்பு வந்து அவங்க மனசுலையும் தாழமாக போயிடும். அதனால் வயசாகிட்டோம் சரியாயிடலாம் ஆகிடும் நம்ம காத்திருக்க வேண்டாம். முகப்பரு வந்தால் அது உங்கள் தவறு இல்லை, நீங்கள் தோல் நிபுணரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முகப்பரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இனி எதிர்காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரைன்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 7:32. வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில இன்னைக்கான எஃபி க்வெஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காபி உமிழ் கழிவுகளிலிருந்து தோல் போன்ற ஒரு பொருளை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் எது? மறுமுறை உங்களுக்காக பேஸ்புக் க்வெஸ்டின் சொல்றேன். காபி உமிழ் கழிவுகளிலிருந்து தோல் போன்ற ஒரு பொருளை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் எது? இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுனா பேஸ்புக்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல உங்களுக்காக இன்னைக்கான வணக்க மக்களை போஸ்டர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த போஸ்டர்ஸ்க்கு கீழே உங்களோட சரியான விடைய உங்களோட ஊர் பெரியும் சேர்த்து வந்து டைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்களோ உங்க எல்லாரோட பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியின் இறுதியில படிக்கப்படும். காபி உமி கழிவுகளிலிருந்து தோல் போன்ற ஒரு பொருளை உருவாக்கிய ஆராய்ச்சி நிறுவனம் எது? சரியான விடையை கண்டுபிடிங்க. பேஸ்புக் பேஜ்ல போஸ்டர்ஸ்க்கு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

ஷோ. வணக்கம் மக்களே, நேரம் 7:36. இன்னைக்கான எஃபி கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, காபி உமி கழிவுகளிலிருந்து தோல் போன்ற ஒரு பொருளை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் எஃபியில வந்து சரியான விடையே சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் உங்களோட பேரை மட்டும் டைப் பண்ணிருக்கீங்க, எந்த ஊர் அப்படின்றது தெரியல. சோ மறக்காம உங்களுடைய ஊரையும் வந்து சேர்த்து டைப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து சரியான விடையே இன்னும் வந்து சொல்லாம இருக்கவங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல இன்னைக்கான வணக்கம் மக்களே போஸ்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் வந்து டைப் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியோட நிறைவாதவும் வந்து படிக்கப்படும். ஒரு வேலைவாய்ப்பு செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மக்களே. பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ்க்கான வாய்ப்பு வந்து இருக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. டி ட்ரேட் டெக்னீஷியன் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் வந்து இருக்கு. கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ தான் வந்து படிச்சிருக்கணும். அண்ட் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கலாம். வயது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1, 2026 18 27 வயசு வரைக்கும் இருக்கணும். சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலமா தான் தேர்ச்சி முறை வந்து எடுக்கப்படுது. அண்ட் இதற்கான பணிக்காலம் வந்து 1 வருஷம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸ்டைஃபண்டா கொடுக்க போறாங்க. மாதம் 10,900 ரூபாயில இருந்து 12,300 வரைக்கும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 236 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது. இதற்கான விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்குதான், 12/9/2026. மற்ற விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருச்சி .bhel.com என்ற இணையதள முகவரியில சரி பார்த்துக்கோங்க.

0: 50ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இன்னைக்கான FB க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, காபி உமி கழிவுகளிலிருந்து தோல் போன்ற ஒரு பொருளை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஃபேஸ்புக் பேஜில் சரியான விடையை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து டைப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காம உங்களோட ஆன்சர்ஸை வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்னைக்கான வணக்க மக்களை போஸ்டர்ஸ் கீழே டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா இருந்ததுன்னா நிகழ்ச்சியோட நிறைவா வந்து எல்லாருடைய பெயரும் படிக்கப்படும்.

நேயர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண்கள் 0413-2200-115, 8870-7063-22. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: இது நம்ம புதுவை.
3: தாதா கிங் கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
4: வணக்கம் மக்களே, நேரம் 7:51. ஒரு வேலை வாய்ப்பு செய்தி குறித்து தெரிஞ்சுக்கலாம். கிராம வங்கிகளில் அதிகாரிகள் பணியிடங்கள் வந்து வேலை வாய்ப்பு காலியிடங்கள் இருக்கு.

தேர்வு அறிவிப்பை ஐபிபிஎஸ் வெளியிட்டிருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8183, ஆஃபீஸ் பிரிவில் ஜென்ரலில் 4922 காலி இடங்கள் இருக்கு. ஐடியில் 182, சிஏல 90 இடங்கள் மற்றும் சட்டப்பிரிவில் 46 இடங்களும் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பிரிவில் 38 பணியிடங்கள் காலியாக இருக்கு. மொத்தமாக 13715 காலி இடங்கள் வந்து இருக்குங்க. இதில் தமிழகத்தில் மட்டும் 464 இடங்கள் வந்து காலியாக இருக்கு. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். 21/9/2026 18 50 வயதுக்குள்ள இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாம் இருக்கும், அண்ட் டைரக்ட் இன்டர்வியூ வந்து இருக்கு. இதற்கான தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்கள் இருக்கு. ஆன்லைன்ல தான் இதற்காக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175 வந்து கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/9/2026. வேற ஏதாவது விவரங்கள் தேவை அப்படின்னா ibbs.in அப்படின்ற

0: விண்ணப்பிக்க வேண்டிய கட்டணம் 850 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாய் வந்து கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/9/2026. வேற ஏதாவது விவரங்கள் தேவை அப்படின்னா IBBS.in அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு செக் பண்ணி பாருங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக இப்ப யாரெல்லாம் சரியான விடை சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காபி உமி கழுவிகளில் இருந்து தோல் போன்ற ஒரு பொருளை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை, சென்னையில இருக்கக்கூடிய மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் தான் காபி உமி கழுவிகளில் இருந்து தோல் போன்ற ஒரு பொருளை வந்து உருவாக்கி இருக்க. இந்தியா வந்து ஆண்டுக்கு சுமார் 3.5 லட்சம் டன் காப்பியை வந்து உற்பத்தி செய்துங்க. இதுல இருந்து சுமார் 1 லட்சம் டன் காப்பி உமி கழிவுகள் வந்து உருவாகுது. சோ இதை பயன்படுத்தி தோல் போன்ற ஒரு பொருளை வந்து உருவாக்கி இருக்காங்க இவங்க. தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி காப்பி உமியை ஒரு பிணைப்பு அமைப்பாக மாற்றுவதன் மூலமாக அதுக்கு தொடர்ந்து வண்ணம் பூசுவது, மேற்பூச்சிடுவது, அண்ட் மேலெழுத்தூர் அல்லது வடிவங்களை உருவாக்குதல் போன்றவற்றை வந்து இந்த தோல் பொருட்கள் மூலமா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் வந்து இது பாலி யூரத்தின் மற்றும் பாலி வினைல் குளோரைட் போன்ற பெற்றை செயற்கை பொருட்களுக்கு மாற்றாக வந்து பயன்படுத்தப்படுதே தவிர தோலுக்காக இல்லை. சோ வந்து இந்த சரியான விடையை சொன்னவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூயிஸ் செல்வராஜ், அன்பு எம் கெடார், பிரபு வீரா ராஜபாளையம், அந்தோனிராஜ் சென்னை, ஜான் ஹாஜா நஜ்முதீன் கொடிக்கால் பாளையம், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான், ரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி, அன்புராணி சென்னை, மதுரை சோ சண்முக சுந்தரம், கே ரவிச்சந்திரன் சாந்தி பெரியவளையம், ஷாகுல் அமீத் எரவஞ்சேரி, எஸ் சேப்பு விஜய ராகவன் காரைக்கால், ஏ ஹரிஹரன், சுமதி பாபு போனகிரி, வீரதுரை அரியலூர், சந்திரசேகர் செய்யார் ஹேமலதா, தனுஷ் கலைவாணி, கனிஷ்மா செஞ்சி, சரவணன் அரியலூர், நிஷான் ஹலீம் திட்டச்சேரி, வேலுமணி தனலட்சுமி பெங்களூர், அண்ட் ஷாகுல் அமித் கொடிக்கால் பாளையம். இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுகள். அந்நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கி 2 நாள் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக இம்மாநாடு அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2019 தொடங்கப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுடைய 2 ஹெக்டேர் முதல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இணையலாம். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான 3ஆம் நாளான நேற்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் நேற்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் தொடங்கியிருப்பதால் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாரம் 5 நாள் வேலை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 4 நாள் போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சேரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும்

ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் மகளிர் பிரிவில் இந்தியா தென்கொரிய அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி இன்று காலை 9:15 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:11. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அட்டகாசமான காலை வணக்கத்துடன். நம்ம புதுவை ஷோல நான் இங்க ஸ்டுடியோல இருந்து ஆர்ச்சே லாவண்யா. சோ நம்மளோட இன்னொரு ஆர்ச்சே இன்னைக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட் ஸ்பாட்ல இருந்து நம்மளோட நம்ம புதுவை ஷோவை ரொம்ப சூப்பரா ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான இடங்கள். ஆக பாண்டிச்சேரியில இந்த ஸ்பாட் எங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கவே தேவையில்ல. நம்மளோட எஃப்எம் ரெயின்போவை கேட்டாலே போதும், அவங்களே உங்களை இந்த ஸ்பாட் இங்கதான் இருக்கு அப்படின்னு பஸ் ரூட் முதற்கொண்டு சொல்லிடுவாங்க. அதான் நம்மளோட நம்ம புதுவை ஷோவோட ஒரு சூப்பரான விஷயமே. சோ அந்த ஒரு டிஃபரெண்டான ஷோல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். சோ இன்னைக்கு எந்த ஸ்பாட்ல இருந்து எந்த ஆர்ச்சே நம்மளோட ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
2: அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, சோ உங்களோட வெயிட்டிங் ஓவருங்க. சோ இன்னைக்கு எந்த ஸ்பாட்ல இருந்து எந்த ஆர்ச்சே நம்மளோட நம்ம புதுவை ஷோவை ரொம்ப சூப்பரா ஹோஸ்ட் பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ச்சே சாண்டி. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக பாண்டிச்சேரியில நிறைய பேர்த்தோட சுவாரஸ்யமான தகவல் நமக்கு தெரியறது இல்ல. ஆனா நம்ம கடந்து போற ஒரு பகுதியில இப்படி ஒரு தகவல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஷோ தான் இது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த ஏரியால இருந்து பேச போறோம் அப்படின்னா முத்தியால்பேட் பகுதியில இருந்தான். சோ பாண்டிச்சேரியில முத்தியால்பேட் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அந்த ஊரை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இப்ப ஒருத்தர் நம்ம கூட என்ன பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
5: 30 வருஷம்.
4: 30 வருஷமா இந்த முதியால்பேட் பகுதியில இருக்கீங்க. அப்ப இந்த ஊரை பத்தின எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே?
5: இல்ல மேடம், நான் வெளியில இருந்து மைக்ரேட்
4: ஆனதுதான். இப்ப வந்து முத்தியால்பேட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி கிராஸ் பண்றவங்க எல்லாருக்கும் வீட்லேருந்து உள்ள வரதா இருக்கிறது, உள்ள இருந்து வெளியில வரது முத்தியால்பேட் பகுதியில வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கீங்க, சோ அந்த ஊரை பத்தி எங்களுக்கு.
5: இந்த ஊரை பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எல்லாமே கிடைக்கிற ஒரு ஹப்பு மாதிரி தான் மேம். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்கு, டூரிஸ்ட் மாதிரி நிறைய சுற்றி பார்க்குற தலங்கள் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு, பக்கத்தில் எல்லாத்தையும் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பக்கத்துக்கு பீச் மேடம், எங்களுக்கு என்ன தண்ணிக்கு
4: குறையாது?
5: அதுதான் மேம் சொல்றேன். இப்போ உங்களுக்கே கூட இப்போ உங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அது அருமை தெரியாது. வெளியிலிருந்து இவ்வளவு பேர் வராங்க, நாங்க இங்க இருந்து மினிமலா தான் மேம் சொல்றேன். அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா நாங்க மேம் இன்னைக்கு பக்கத்துல வந்து வைத்தியம் இருக்கு, சோலை நகர் இருக்கு, அப்போ அவ்வளவுதான் மேம் இருக்கு. பக்கத்துல இந்த பக்கம் போனீங்கன்னா லாஸ்ட் போயிட்டு இந்த சைடு இசிஆர்ல இருக்க காலாப்பட்டு அந்த மாதிரி தான் கிடையாது. சென்னையில இருந்து வந்தீங்கன்னா ரோட்ல வந்து சென்னையில இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா

0: வந்துட்டு அப்புறம் கோட்டைக்கோப்பில் இருந்து அந்த வகையில் ப்ளஸ் நீங்கள் பாண்டிய பிடிச்சு வரீங்கன்னா இந்திரா காந்தி சிலை வழியாக வந்துட்டு இங்கே வந்துடலாம் மேம். நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டு வரலாம். ஸோ எல்லா வகையிலையும் இங்கே வரலாம். பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் நீங்க வர மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஈஸி தான் வரது.
1: ஓகே, முஸ்லிம் பேஸ் அப்படின்ற பேர் எதனால வந்தது அப்படி
0: இல்லை மேம்.
1: இப்போ வந்து முஸ்லிம் பேஸ்ல வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸ் இது, ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பழமையா கிடைச்ச வரும் அப்படின்னா என்னென்ன இடம் சொல்லுங்க?
0: ஹிஸ்டாரிக் பிளேஸ்னு எனக்கு ஒன்றும் தெரியலங்க மேம். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா இங்க ஒரு மணிக்குண்டு இருக்கு. அந்த லாஸ்பெட்டில் இருந்து சிவாஜி சிலையிலிருந்து வரும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மணிக்குண்டு இருக்கும். அது வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். டீட்டெயிலாக தெரியும்.
1: என்னென்ன
0: மேம், இங்கே வந்துட்டு எல்லா மதத்தினரும் இருக்கிறதுனால இங்கே எல்லா ஃபெஸ்டிவலுமே நல்லாவே கொண்டுடுவாங்க. இப்போ லைக் பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், ஸோ எல்லா மதத்தினரும் இங்கே இருக்கிறதுனால ஸோ எல்லா ஃபெஸ்டிவலுமே இங்கே ஃபேமஸாக தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே பக்கத்தில் சர்ச்சஸ் கோவில்கள் மாஸ்க் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா திருவிழாவும் இங்கே நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க.
1: இப்போ வந்து ஸ்பெஷலாக இப்போ அந்த நம்ம ஊர் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எங்கே வெளியில் போனாலும் நம்ம ஊருக்குள்ளே வரும்போதே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 30 இயர்ஸாக இங்கே இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த நான் இப்படி பார்த்தேன், இங்கெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள் பற்றி
0: எனக்கு தெரிஞ்சு மேம், இப்போ இந்த ரீசெண்ட் 10 இயர்ஸில் டெவலப் ஆனது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடைங்களாம் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. இப்போலாம் கஃபேஸ்லாம் நிறைய வந்துச்சு ஸ்போர்ட்ஸ் சைடில். ஸோ இந்த 10 இயர்ஸில் 10 to 15 இயர்ஸில் தான் அவ்வளோ டெவலப்
1: ரேபிட் டெவலப்மெண்ட்.
0: தேங்க்யூ
1: ஸோ மச். ஊரை பற்றி கேட்டதும் வந்து நீங்கள் வந்து ஸ்வீட்டாக வந்து பேசுறேன்னு சொன்னீங்க. எஃப்எம்லாம் கேட்பீங்களா?
0: கேட்போம் மேம். இப்போ தான் எல்லா ஃபோன்லையுமே எஃப்எம்
1: கேட்குறேன். ஓகே, தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ.
1: நேர்களை தொடர்ந்து இணைந்துங்கள். இன்னும் முத்தியால்பேட் பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேடியோன் வித் எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம புதுவை.
2: எஸ், நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜி சாண்டி முத்தியால்பேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் வித் 102.8. சோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சூப்பரான பாடல் வருது, விளம்பரங்களை தொடர்ந்து.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: தலைமுறையா September 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
5: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
4: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலியாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். The headlines. 18th BRICS summit to begin in New Delhi today. Discussions to focus on global governance, trade, security and supply chains as world leaders assemble for two-day summit. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with Chinese President Xi Jinping and other BRICS leaders today on the sidelines of summit. Prime Minister Modi pushes for secure sea lanes, open supply routes and removal of trade barriers at BRICS Business Forum to sustain global trade. Saudi Arabia shuts vital pipeline after attack. Houthi rebels in Yemen seize strategic islands, tightening grip on key Red Sea shipping route. Uttar Pradesh government steps up relief and rescue operations as flood affect 25 districts. And in hockey, Indian women's team to clash with South Korea in semi-final of Junior Asia Cup in China this morning. And now the news in detail. The 18th BRICS summit is set to begin at Bharat Mandapam in New Delhi today. The two-day grand event will bring together 11 major emerging and developing economies, including Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, India, Iran, Russia, Saudi Arabia, South Africa, and the UAE. During the high-level event, leaders of the BRICS member countries are expected to discuss key issues, including global governance, multilateralism, trade and investment,

0: has issued an orange colour warning for heavy rainfall accompanied by thunder squall for coastal Andhra Pradesh today. According to the IMD, heavy rainfall is also expected over Uttarakhand, Gujarat, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra and Chhattisgarh during the day. On to sports. In hockey, Indian women's team will take on South Korea in the first semi-final of the Junior Asia Cup at Mochi in China this morning. The match is scheduled to begin at 9:45 a.m. Indian Standard Time. Defending champions India stormed into the last four with a ruthless 19-0 demolition of Pakistan in their quarter-final match. India topped the elite pool A with an impressive unbeaten record, earning 10 points from three dominant victories and one hard-fought draw. Host China will face Japan in the second semi-final at Mochi. In women's cricket, India will face defending champion Sri Lanka in the summit clash of T20 Asia Cup in Dubai tomorrow. Sri Lanka stormed into the final last night, defeating Pakistan by 4 wickets. Chasing a target of 131, Sri Lanka overhauled the score in 18.4 overs, posting 134 runs for the loss of 6 wickets. And now, for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Anuja. The dailies today have highlighted India's readiness to help bring peace with diplomacy being the only way forward as world leaders arrive for the BRICS summit. The Pioneer headline says, a warm embrace and a tough message. The Tribune writes, Modi presses Putin for Ukraine peace, safety of Indian seafarers in Black Sea. Building economic bridges during the BRICS summit in the national capital, the Indian Express states, grouping looks at pragmatic cross-border payment mechanism, local currency trade. AI cancer screening among 37 innovations on display in BRICS Bharat Innovates after making its debut in France, writes the Indian Express. Hotels see rise in advance bookings for destination weddings within the country after PM emphasized on travelling domestically, cites the Economic Times. And finally, India's BRICS hamper serves up culture, cuisine and convenience containing Bihar's sattu and makhana, Odisha's coffee, focusing on vocal for local, notes the Pioneer. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. 18th BRICS summit to begin in New Delhi today. Discussions to focus on global governance, trade, security and supply chains as world leaders assemble for 2-day summit. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with Chinese President and other BRICS leaders today on the sidelines of summit. Prime Minister Modi pushes for secure sea lanes, open supply routes and removal of trade barriers at BRICS Business Forum to sustain global trade. Saudi Arabia shuts vital pipeline after attack. Houthi rebels in Yemen seize strategic islands, tightening grip on key Red Sea shipping route. Uttar Pradesh government steps up relief and rescue operations as flood affects 25 districts. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 8:30
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 8:31 பத்து நொடிகள் ஆயாச்சு. வெல்கம் பேக் டு த ஷோ நம்ம புதுவை. ஸோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ வந்து சூப்பராகவே முத்தியால்பேட்டிலேருந்து RJ சாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க, யார் கூட எல்லாம் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
6: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. ஸோ நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. முத்தியால்பேட் பகுதியை பத்தி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சுவாரஸ்யமா கேட்டு இருக்கோம். அந்த பகுதியில் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: உங்க பேர் சொல்லுங்க.
7: சண்முகம்.
6: என்ன பண்ணுங்க?
7: அவர் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சார்.
6: ஓகே, எத்தனை வருஷமா வந்து முத்தத்தை தொலைச்சிட்டு
7: நாங்கள் ஒரு 40-45 வருஷமா இருக்கோம் மேடம் ஃபேமிலியில் இருந்து.
6: அப்போ ஊரை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும்?

0: தெரியுமா சொல்லுங்க.
1: சரி ஓகே, முத்தியால்பேட்டை அப்படின்னா அந்த பகுதியை பத்தி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க?
0: அதாவது பாத்தீங்கன்னா முத்தியால்பேட்டை வந்து எல்லாத்துக்குமே ஹப் மேடம். இங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க காலேஜ், ஸ்கூல்ஸ், கோயில்கள், சர்ச்சஸ், மார்க்கெட் எல்லாமே இருக்கு மேடம்.
1: இப்ப வந்து முத்தியால்பேட்டை அந்த ஊர் வந்து பேரு எதனால வந்து முத்தியால்பேட்டைன்னு அழைக்கப்படுது?
0: முத்தியால்பேட்டு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இதுக்கு பிரெஞ்சு பீப்புள் வந்து இதை வந்து ஒரு பிசினஸ் நடக்கிற ஒரு கூடாரமா பார்த்தாங்க. அதுவும் இல்லாம இந்த பிசினஸ் பண்ற அசோசியேஷன் இங்க இருந்ததுனால அவங்களோட ஸ்பெஷல் வணிகம் பாத்தீங்கன்னா இந்த முத்து வந்து செல் பண்றது, அந்த அசோசியேஷனுக்கு வந்துருக்கு. ஸோ அதனால காலப்போக்கில் அது மறுவி முத்தியால்பேட்டுன்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். மாசி மகம் தீமிதி திருவிழா, அந்த வெள்ளவாரி 40 நாள் விரதம் இருந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் மேடம். சிறப்பா இருக்கும் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் மகளிர் கல்லூரி இங்கதான் இருக்கு, யூத் ஹாஸ்டல்லாம் இங்கதான் இருக்கு. ஸோ இந்த முத்தியால்பேட்டை வந்து ஒரு ஃபேமஸ் எல்லாமே கிடைக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இங்க பாண்டிச்சேரியில முக்கிய நகரங்கள் எடுத்தனா இந்த முத்தியால்பேட்டை அதுல ஒரு அங்கமா இருக்கும் மேடம்.
1: ஓகே, இங்க வந்து இருக்கிற ஹிஸ்டாரிக் ஒரு ஐகானிக் சின்னம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றீங்க
0: மேடம்? இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஜங்ஷன் இருக்கு மேடம். முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட்ல இருந்து வர ஜங்ஷனு, கருவடி குப்பத்துல இருந்து வந்து கோட்டக்குப்பத்துல வர ஜங்ஷன், அந்த முத்தியால்பேட்டை இருக்குவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மணிக்குண்டு இருக்கு. அந்த மணிக்குண்டு வந்து பிரெஞ்ச் பீப்புள் வந்து அதை அந்த கிளாக்குக்காக பயன்படுத்துறதா வந்து சொல்றாங்க. பாண்டியிலே பாத்தீங்கன்னா 3 மணிக்குண்டு தான் இருக்கும், அதுல ஒண்ணு இது மேடம். சின்ன மணிக்குண்டு, பெரிய மணிக்குண்டு, முத்தியால்பேட்டில உள்ள மணிக்குண்டு. இது பாத்தீங்கன்னா மணிக்குண்டு எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸோகன் ஷேப்ல தான் இருக்கும். அது அதுக்கு ரீசன் எனக்கு என்னன்னு தெரியல, பட் மூணுமே பாத்தீங்கன்னா ஐகானிக் மேம். இது இப்போ யார்கிட்ட கேட்டனா கூட நான் மணிக்குண்டு நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது.
1: முத்தியால்பேட்டை சுத்தி இருக்கிற ஊர்கள் பத்தி எங்களுக்கு
0: இங்க முத்தியால்பேட்டை வந்து கடலோரத்துல இருக்கிறதுனால இங்க வந்து மீனவ கிராமங்கள் வந்து அதிகம் மேம். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல குருத்துக்குப்பம், வயிற்றுக்குப்பம், சோலை நகர், இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோட்டக்குப்பம், எல்லாமே வந்து ஃபேமஸ் தான் மேம். இங்க நியர்பை இந்த ஈஸ்ட் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், லாஸ்பேட் போகலாம், சிட்டிக்கு இந்த பக்கம் போகலாம். ஸோ முத்தியால்பேட்ல இருந்து நியர்பை அக்சசபிள் பிளேசஸ் எல்லாமே வந்து ஐகானிக். இப்போ
1: வந்து பாத்தீங்கன்னா முத்தியால்பேட்ல பக்கத்துல பீச் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. இப்போ என்ன நம்ம வெளியில போனாலும் நம்ம ஊரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபீல் இல்ல, அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி பாத்தீங்க? எங்க போனாலும்
0: நம்ம ஊர் மாதிரி தான், பாண்டிச்சேரியில ஸ்பெஷல் தான் மேம். இது என்ன இருக்கு, நம்ம ஊர் எங்க ஊர் எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாண்டியில போறது எங்க போய் நீங்க எங்க வந்தாலும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கலாம்.
1: இப்ப இந்த இந்த இதெல்லாம் வந்து இங்க எனக்கு கிடைக்காது அப்படின்னா என்ன
0: சொல்லுங்க? கிடைக்காதுன்னு ஒண்ணுமே கிடையாது மேடம், எல்லாமே இருக்கும். கிடைக்காத விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வெளியில வந்தாலே மார்க்கெட் மேம், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், கஃபே. இப்போ லாங் ட்ரைவ் போனால் நீங்கள் ஈஸியாக பைக் எடுத்தீங்கன்னா ஜம்மு ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். ஒரு இங்கேருந்து சென்னை வந்து வெரி அக்சசபிள்.
1: சரி, ஒரு 40 வருஷமா நீங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும்.
0: இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே சமீபத்தில் நடந்தது தான் மேம். 20 வருஷத்துக்குள்ள நடந்த டெவலப்மெண்ட் தான் எல்லாமே. முன்னாடி வந்து நம்ம நார்மலாக ஒரு மக்கள் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் வந்து இந்த 20 வருஷத்துல நிறைய அந்த டூரிசம் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. பாண்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கடைங்க, அவ்வளோ ஹோட்டல்ஸு, அவ்வளோ ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இப்போ இந்த 10-20 வருஷத்துல நடந்தது தான் மேம். எல்லாமே எதுவும் அப்போலேருந்து இல்லை, ஆனால் இம்மென்ஸ் டெவலப்மெண்ட், எதிர்பார்த்ததே கிடையாது.
1: ஓகே, நீங்க சின்ன வயசுல என்ன மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடிருப்பீங்க? ஸோ ஒரு 40 வருஷம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ உங்க பசங்க வந்து அதெல்லாம் வந்து விளையாடி இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இந்த இடத்துல நாங்கெல்லாம் இப்படிலாம் விளையாடி இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: இதெல்லாம் வந்துட்டு நாங்க இந்த கோட்டி புல் விளையாடி இருக்கோம், கிரிக்கெட் விளையாடுவோம், கோலி விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம். இப்பெல்லாம் அதெல்லாம் இந்த சின்ன பசங்க கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்லை நம்ம மாதிரி மறந்தே போச்சு. இப்போ எல்லாம் வந்து ஆன்லைன் மொபைல்ல வந்து கேம்ஸ் விளையாடுறாங்க. இப்ப சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கீழே போயிட்டு
1: விளையாடுங்க.
0: ஸோ அதனால இப்போ எதுவும் இல்லை நம்ம பழைய விளையாட்டுகள் காலப்போக்கில் அப்படியே மறந்துட்டு

0: சரி ஓகே. ஊரை பத்தி கேட்டவனே சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முக்கியத்துவம் அந்த ஊர் பேர் வர காரணம் சொல்லிட்டு எங்களை ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. எஃப்எம் எல்லாம் கேட்பீங்களா?
1: கேட்பேன்,
0: தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ சோ மச். நேர்களே நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை.
2: நம்ம புதுவை ஷோல இப்ப நம்ம சூப்பரான ஒரு சாங் கேட்க போறோம். மாமன் திரைப்படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி விளம்பரங்களை தொடர்ந்து.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in. வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
3: நம்ம சூப்பரான ஒரு ஷோல இருக்கும், அதுதான் நம்மளுடைய நம்ம புதுவை. புதுவையுடைய ஒவ்வொரு இடங்களுமே அழகு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய புதுவையோட அழக காலை நேரத்துல ரசிக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அப்படிதான் ஒரு டிஃபரெண்டான ஸ்பாட்ல இருந்து இன்னைக்கு சூப்பரா ரசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட ஆர்ஜே சாண்டி, அது முத்தியால்பேட்ல இருந்து. சோ அந்த முத்தியால்பேட்டோடைய இன்னும் நிறைய தகவல்களை சொல்றதுக்காக அங்க யார் இருக்காங்க, யார் கூட பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நீங்க கேட்டு முத்தியால்பேட் பத்தி நம்ம புதுவை சொல்ல பேசிட்டு இருக்கோம். சோ இப்ப நின்று இந்த ரோட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் பஸ் வருது, கார் போகுதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. சோ அப்படி ஒரு பரபரப்பான இடத்த பத்தி தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு நம்ம கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். பேர் குமார்.
4: என்ன பண்றீங்க
5: மேடம்? இங்க நாங்க கடை வச்சிருக்கோம் மேடம்.
4: எத்தனை வருஷமா கடை
5: வச்சிருக்கீங்க? தப்பா காலத்துல வச்சிருக்கோம் மேடம், ஒரு சுமார் ஒரு 30 வருஷமா வச்சிருக்கோம் மேடம்.
4: 30 வருஷம்? அப்ப முத்தியால்பேட் பத்தி உங்களுக்கு தெரியாத இடமே இருக்கு. நீங்க கடை வச்சிருந்தாலும் சொல்றேன், கேக்குறேன். சோ வந்து முத்தியால்பேட் பகுதி பாத்தீங்கன்னா எப்பவுமே பரபரப்பாவே இருக்கு. அந்த பரபரப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வார நாள்ல இப்படிதான் இருக்குமா, இல்லன்னா வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்குமா, இல்ல ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா இப்படி இருக்கிறதுனால, இல்ல நார்மலாவே இப்படிதான் இருக்குமா?
5: இல்ல மேடம், இந்த இடம் அப்படியேதான் மேடம் இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடம், காலேஜ், நிறைய ஹோட்டல் கடை எல்லாமே இங்க இருக்கிறதுனால இந்த இடம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். வார நாளை விட வார கடைசி நாட்கள்ல வந்து கூட்ட நெரிசல் அதிகமாவே இருக்கும் மேடம்.
4: எந்த சைடு பார்த்தாலும் வண்டி வந்துட்டே இருக்கு.
5: ஆமா மேடம்.
4: எந்தெந்த வழிகள்ல வந்து இந்த வண்டிகள் வந்து போகும்
5: மேடம்? இங்க வரவங்க எல்லாமே வந்து சுத்தி பார்க்க வரவங்க தான் மேடம் அதிகம். குறிப்பாக சொல்லணும்னா சென்னையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க மேடம். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வருவாங்க மேடம். அவ்வளோ
4: பஸ் ரூட்டுனா முத்தியால்பேட்டைக்கு என்னென்ன வழிகள் இருந்தெல்லாம் பஸ் வரும், இவை எந்தெந்த வழிகள் வந்து முத்தியால்பேட்டை கடந்து போகுது
5: மேடம்? இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரத்துக்கு நிறைய பஸ் இருக்குது மேடம். இந்த காலாப்பட்டுக்கு போகிறது எல்லாமே இங்கே இந்த பக்கம் தான் போவாங்க. காலாப்பட்டு மெட்ராஸுக்கு போகிற பஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோரிமேடு, லாஸ்பேட்டைக்கு போகிற பஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் மேடம் வந்து சுற்றிட்டு போவாங்க. நீங்கள் இப்போ இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காலாப்பட்டு பஸ் ஏறினோம்னா வந்துடலாம் மேடம். இப்போ நீங்கள் லாஸ்பேட்லேருந்து வரலாம், முருகா சாட்சி எல்லா பக்கத்துலேருந்து இங்கே வந்து பஸ் வரும் மேடம். எல்லா பஸ்ஸுமே இங்கே முத்தியால்பேட்டை வந்து தான் போகும். இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் மேடம் போகும்.
4: இப்போ ஐகானிக் பிளேஸ் முத்தியால்பேட்டில் இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால் என்னென்ன சொல்கிறீங்க?
5: இங்கே அந்த அளவுக்கு தெரியல மேடம். ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறது வந்து இந்த மணிக்கூண்டு சொல்லுவாங்க, அதுதான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது.
4: என்ன வகையான திருவிழாக்கள்லாம் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்கும்? ஏன்னா நார்மலாகவே ரொம்ப பரபரப்பாக இருக்கிற இடம் இது சரிங்களா. இப்போ வந்து விழா நாளில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னா என்னென்ன வகையான விழாக்கள் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும்?
5: இந்த மாசி மகம் தான் மேடம். மாசி மகம், இந்த 40 நாள் விரதம், வந்து நெருப்பு மறிப்பாங்க, அதெல்லாம் வந்து இங்கே நல்லா ஃபேமஸாக இருக்கும்.

0: அப்புறம் எல்லாமே கொண்டாடுவாங்க மேடம். கிறிஸ்துமஸ் எல்லாமே கொண்டாடுவாங்க. எல்லாமே மேடம்
1: எல்லாமே அதே ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. ஃபேமஸ்னா வந்து எங்க ஊரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப முத்தியால்பேட்டை சுத்தி இருக்கிற ஊர்கள் பத்தி
0: கடல் ஓரத்துல இருக்கிறதுனால இந்த மீனவ கிராமங்கள் அதிகம் நடக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா சோழநகர் இருக்குது, இந்த பக்கம் சந்திராயங்குப்பம், அந்த மாதிரி மீனவ சார்ந்த கிராமங்கள் தான் மேடம் அதிகமா இருக்கு. நீங்க வெளியில வந்தீங்கன்னா லாஸ்பேட்டு, கரோடி குப்பம், அந்த மாதிரிதான் மேடம் இருக்கு.
1: கேட்டவொடனே சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிஸியா இருக்கிற டைம்ல கூட எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா ஊரை பத்தி சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களே நீங்க கேட்டுட்டு நம்ம ஷோ, நம்ம புதுவை ஷோல வந்து முத்தியால்பேட்டை பத்தி, முத்தியால்பேட்டை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முத்தியால்பேட்டைன்னு ஊர் பேர் வர காரணம் வந்து முத்துக்கள் வந்து வணிகம் செஞ்ச மக்கள் வந்து இந்த பகுதியில நிறைய இருந்ததால ஸோ முத்து ஆள்கிற வந்து அந்த இடம்ன்றதுனால இது வந்து முத்தியால்பேட்டைன்னு கால போக்குல வந்து மருவி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மணிகுண்டு பாண்டிச்சேரியில இருக்கிற மூன்று முக்கியமான மணிகுண்டுகள்ல இதுவும் ஒண்ணு, சின்ன மணிகுண்டு, சிறிய மணிகுண்டு, ஸோ முத்தியால்பேட்டை மணிகுண்டு. இந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க வந்து புதுச்சேரி நகராட்சியோட அங்கன்வாடி மையமா இருக்கட்டும், மார்க்கெட்டா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாவே இருக்குது. ஊர்லயே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹப்னே சொல்லலாம். எங்க இங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து இடங்கள்ல இருந்து எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. ஸோ இந்த சைடு நீங்க கடந்து செல்லும் போது இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னே சொல்றேன். ஸோ இன்னொரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்களை ஆதிஸ்தாண்டி. ஸ்டுடியோலேருந்து ஹெல்ப் பண்ண ஆர்ஜி லாவண்யா அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி, பேசி கொடுத்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிக்கிறேன். நான் உங்களை ஆதிஸ்தாண்டி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ 102.8.
2: தேங்க்யூ சாண்டி. இன்னைக்கு நம்மளோட சாண்டி வந்து முத்தியால்பேட்டில இருந்தா நம்மளோட ஷோவை ரொம்ப சூப்பராகவே ஹோஸ்ட் பண்ணாங்க. எஸ் அந்த முத்தியால்பேட்டை அப்படின்னு கூடிய பேர் எதனால வந்துச்சு அப்படின்னு கூடிய அந்த கமர்ஷியலான ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஐகானிக்கான ஒரு மணிகூண்டு பத்தியும் நிறைய வந்து, நம்ம மணிகூண்டு வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியில மூன்று முக்கிய இடங்கள்ல இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒன் ஆஃப் ஒரு மணிகூண்டு எங்க இருக்கு அப்படின்னா அது நம்மளோட முத்தியால்பேட்டில தான். ஸோ இட்ஸ் அது வந்து என்ன சொல்றது, நம்மளோட பாண்டிச்சேரியோட ஒரு ஐகானிக் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அது முத்தியால்பேட்டை அப்படின்னு எல்லாருக்குமே ஞாபகம் வருது அந்த ஜங்ஷன் தான். ஸோ அந்த ஜங்ஷனுக்கு எப்படி எல்லாம் பஸ் வருது அப்படின்னு அந்த ரூட்ல போய் பாக்குறவங்களுக்கே தெரியும். ஏன்னா சாண்டி அங்கிருந்து சொல்லும் போது நம்மளே அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆஹா இந்த பக்கமும் வண்டி வருது, அந்த பக்கமும் வண்டி வருது அப்படின்னு அவங்க சொல்லும் போதே தெரியுது அவங்க எந்த இடத்துல இருந்து நம்மளோட ஷோ வந்து இவ்வளவு சூப்பரா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. அதுக்கே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த பரபரப்பான ஒரு இடத்துல இருந்தும் நமக்காக வந்து நம்ம நேயர்கள் வந்து நம்மளுடைய நம்ம புதுவை ஷோல இந்த புதுவையை பத்தி நிறைய சிறப்புகளை சொன்னதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மளோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். லாஸ்டா ஒரு ஃபேவரட் சாங் வருது உங்களுக்காகவே டெடி திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 8:55 தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என் குழந்தை சரியாகவே சாப்பிடறதில்லை, அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற தாய்மார்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா குழந்தைகள் சம்பந்தமான நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என் குழந்தை இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம எதிர்பார்க்கறது மாதிரியே குழந்தைகள் நடந்துக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. குழந்தைகளின் பசிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்டதுதான். குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதிக எண்ணெய் பசை இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். இப்படிப்பட்ட உணவை தான் குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு சுலபமாக வாந்தி எடுக்க வந்துடும். அதனால எண்ணெய் பதார்த்தங்களை தான் அறியாமலே தவிர்த்துறோம். சில தாய்மார்கள் குழந்தை பேரில் உள்ள ஆசையினால தட்டு நிறைய ஆகாரத்தை நிரப்பி கொண்டாந்து வச்சிருவாங்க. குழந்தை அதை பார்க்கும் உடனே அதுக்கு என்ன தோணும் தெரியுமா? நிறைய போட்டு நம்மளை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னு தோணும். தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரத்தை வைக்கலாம். அப்படி வச்சுட்டு குழந்தைய பார்த்து, பாத்தியா எல்லாரையும் விட உனக்கு தான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு வழி கூட இருக்குது, தட்டு பெருசாக இருக்கலாம். கொஞ்சம் ஆகாரத்தை பெரிய தட்டில் வச்சு கொடுத்தா பார்க்கறதுக்கு அது ரொம்ப குறைச்சலாம் தெரியும், குழந்தையும் மறலாமல் சாப்பிட்றோம். இன்னொரு விஷயம், ஒரு குழந்தை தனக்கு பிடித்த ஆகாரத்தை தானே தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, முடியும் போதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட உணவு வகைகளை வைக்கலாம். உதாரணத்துக்கு இட்லியும் உப்புமாவும் வைங்க, எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம். சட்னி சாம்பாரும் வைங்க, எது வேணுமோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பேர் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சாப்பிடும்போது குழந்தைய மிரட்டுறது. ஒழுங்காக சாப்பிடணும் இல்லைன்னா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறவங்க உண்டு. இதெல்லாம் பிரயோஜனப்படாது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க நம்மளே பிடிச்சி பூச்சாண்டிகிட்ட கொடுத்துரும். குழந்தை பயந்து போச்சுன்னா அது டென்ஷனாக மாறும். அப்புறம் அது பசியின்மையாக உருவெடுக்கும். அதுக்கு பிறகு அது சாப்பிட்ற அளவு இன்னமும் குறைஞ்சிரும். குழந்தை பிடிவாதமா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அது கிட்ட

0: பேரம் பேசுறது கூட தப்பு இல்ல. காய்கறிகளை சுத்தமா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைகள் கிட்ட குறைஞ்ச பட்சம் கேரட் மட்டுமாவது சாப்பிட சொல்லலாம். ஒரு குழந்தை தான் எதை சாப்பிடணும்னு தானே தீர்மானிக்கிறது மூலமா அது தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்ட முயலுது. அந்த சமயத்துல நீங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதோட எதிர்ப்பு இன்னமும் அதிகமாயிடும். வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டா சரின்னு சொல்லி விட்டுடுங்க, இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. இதெல்லாம் குழந்தை வளர்ப்பு நிபுணர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஆலோசனைகள். ஒருத்தர் குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார், ரொம்ப பெரிய புத்தகம். அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் அவரை தேடிட்டு வந்து சொன்னார், சார் நீங்க குழந்தை வளர்ப்பது எப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதி இருக்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குது சார் அப்படின்னார். அப்படிங்களான்னார் இவர். ஆமாங்க, தினமும் என் பையன் ஏதாவது தப்பு பண்ணான்னா அந்த புத்தகத்தால தான் அவனை வீசி அடிக்கிறேன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஏய், இங்க தாதா கிங்.
9: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. இம்மாநாட்டையொட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,877,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த 2019 தொடங்கப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பிரதான மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுடைய 2 ஹெக்டேர் முதல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இணையலாம். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற 2 நாடுகள் அளவிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களோட பாடலும் இடம்பெறணும்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி உங்களோட ஊர் பேரையும் டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். முதலாவதாக சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் உங்களுக்கான பாடல் இது வந்துட்டு இருக்கு.

0: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர் விருப்பம் நேரம் 9:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. எடப்பாடியிலிருந்து தங்கவேல், புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பாடல் வேணும், ஒலிபரப்பாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட போன்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட ஊர் பேரை டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டியலிருந்து உங்களோட விருப்ப பாடல் சேது திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 9:21 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ராதா பிரியா தேனியிலிருந்து டான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. செந்தில்குமார் ஆண்டிப்பட்டியிலிருந்து உங்களுக்கான விருப்ப பாடல் டூல் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்க. நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா உடனே போன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு அப்படின்னா 7598510505 என்ற இந்த எங்களுக்கு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: விருப்பம் நேரம் 9:32 நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க சத்யா, சித்ரப்பிரியா, சஷ்டிகா நாகையிலிருந்து. உங்களோட விருப்ப பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ராஜேந்திரன் திருக்கன்றூர்ல இருந்து நன்னை ஐயப்பன் உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டு இருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திரன் லோகேஸ்வரன் இவங்க தான் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மூலச்சத்திரத்தில இருந்து சரஸ்வதி, சிங்கம் திரைப்படத்திலிருந்து உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு.

0: தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும்? செல்லா செல்லாது.
5: டாடா.

0: எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
1: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நட்டாம சினிமாக்கு போலாங்களா?
0: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
0: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
0: சொல்றாங்க
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
0: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

சிற்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம். இரண்டாம் உலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஓட்டியிலிருந்து சுரேஷ் உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாடல் கேட்ட மற்றும் பாடல் இடம்பெறாத நேயர்களுக்கும் சேர்த்து இந்த பாடல் வருது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மட்டும் பங்கேற்கும் அமர்வில் உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறுகிறது. பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலக தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். மேலும் மேற்காசியா மற்றும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மவுசத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆன்மீக தலமான கேதர்நாத் பத்ரிநாத் இடையிலான சாலையை இணைக்கும் வகையில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் காரைக்கால் நகர போக்குவரத்து காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம், வடக்கு மற்றும் தெற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் புகார்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற தமிழறிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்கு தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என அம்மாநில அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக சாலமன் பாப்பையா நேற்று காலமானார். அவருக்கு வயது 90. சீனாவில் இன்று நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இன்று காலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நண்பகலில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சீனா ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:11 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில கெட்ஸ் இட் கோ அப்படின்னாலே நம்மளுடைய எனர்ஜி அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஷோ தான் நம்மளோட கெட்ஸ் இட் கோ. டெய்லி டெய்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களுக்காக ஒரு ஆர்ஜேஸும் வராங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஆமா, நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படின்றது வந்து ஆயிட் காலம் தான். வந்து ஏற்கனவே இதை பத்தி நம்மளுடைய அக்வாட்டிக் அனிமல்ஸை பத்தி நிறைய வந்து லைஃப் ஸ்பேன்ஸை பத்தி நம்மளுடைய கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். எஸ் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அனிமல்ஸ்க்குமே வந்து அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது அதோடைய டிஃப்ரெண்டான அந்த சிச்சுவேஷன்ஸை பொறுத்து மாறும். அதாவது காட்டு விலங்குகளின் சராசரி ஆயுட் காலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் காட்டு விலங்குகளோட இந்த வாழ்நாள் அப்படின்றது வந்து எது பொறுத்து மாறுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இயற்கை சூழல், உணவு மற்றும் அதோடைய ஆபத்துக்கள் வருது இல்லையா. சோ அதை பொறுத்துதான் அதோடைய ஆயுட் காலம் அப்படின்றது மாறுது. இருந்தாலும் இந்த ஒரு விலங்குக்கு இப்படி ஒரு சராசரியான ஆயுட் காலம் இருக்கு அப்படின்னா அது உண்மைதான். சோ ஒவ்வொரு அனிமல்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன்ஸ் இருக்கும். சோ அதோட சிச்சுவேஷனை பொறுத்து அது மாறினாலும் ஒவ்வொரு வித்தியாசமான அந்த இது வந்து அதுக்கு அந்த லைஃப் ஸ்பேன்ஸ் வந்து எப்பயுமே அந்த விலங்குகளுக்கு உண்டு. சோ அப்படிதான் இன்னைக்கு நம்ம வந்து காட்டு விலங்குகளுடைய சராசரி ஆயுட் காலத்தை தான் இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். சென்னாய்னு சொல்லக்கூடிய ஓநாய் இருக்கு இல்லையா, அதோடைய சராசரியான ஆயுட்காலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்சன் சொல்றேன். சென்னாய்னு சொல்லக்கூடிய ஓநாய் இருக்கு இல்லையா, சோ அதோடைய சராசரியான ஆயுட்காலம் அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நம்பரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு கூட நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் சாங் வருது கேட்டுட்டு வாங்க.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: 10 மணி 10 நிமிஷத்துல கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்மளுடைய நேர்களுக்காகவே டைம் அப்படின்னே சொல்லலாம், கெட்ஸ் இட் கோ. ஏன்னா அப்படி ரேப்பிடா நான் க்வெஸ்சன் கேட்டாலும் நாங்களும் ரேப்பிடா ஆன்சர் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு கூடிய நம்மளுடைய நேர்கள் எப்பயுமே ஒரு பவர் பேக் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓனாய் இருக்கு இல்லையா, அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நம்மளோட ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். பேசுறீங்க மேம்.
2: நல்லமா இருக்க சந்திரசேகர் சார, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன் மேம்.
2: ஓகே சொல்லுங்க.
3: ஓனாய் இதனுடைய லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 6-8 வருஷம் வரைக்கும் மேம்.
2: ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு.
3: இது காட்டுல இருக்கும் இல்லையா, அதனாலதான் 6-8. ஆனா அந்த சாங்சுவரி மற்ற மாதிரியான இடங்கள்ல இருக்கும் போது அது கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கு.
2: இருக்கு காட்டுல
3: இருக்கக்கூடிய ஓனாய்க்கு.
2: ஓகே சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
3: தேங்க்யூ மேம்.
2: எஸ் ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குவெஸ்டனுக்கான ஆன்சரை ஃபர்ஸ்ட் நேரே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக சொல்லிட்டாங்க. 6-8 ஆண்டுகள் வரை தான் அதோடைய லைஃப் ஸ்பேன், அதாவது வாழ்நாள் அப்படின்றது. அதோடைய கேப்டிவிட்டியை பொறுத்து அது என்ன ஆகும், அதாவது இப்போ அதை வந்து பாதுகாக்கக்கூடிய இடங்கள், அதாவது இப்போ ஜூவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து அதோடைய லைஃப் ஸ்பேன் டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் வைல்டு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓனாயோடைய அந்த லைஃப் ஸ்பேன் வந்து 6-8 இயர்ஸ் தான்.

0: ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கு போகலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இல்லை இல்லை, இந்த கொஸ்டின்க்கே நானும் ஆன்சர் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளோட நெக்ஸ்ட் நேயர் வந்திருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ரொம்ப ஹாப்பியா யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: ஆரிய வாழ்க்கையிலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, பலராமன் சார் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்ச மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: 6-8 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு மேடம்.
0: ஓகே, ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாராட்டுக்கள் சார் எஃப்எம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாவே பேசி ஒரு கடைசியில ஒரு ஸ்மைலோடய சூப்பரா நம்ம பலராமன் சார் முடிச்சுட்டாங்க. என்னன்னு தெரியல, பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அவர் கூட பேசினது நமக்கும் ஹாப்பி தான். ஸோ இந்த லைஃப் ஸ்பேன் வந்து 6-8 இயர்ஸ். ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். கொரில்லா குரங்கு, அதாவது நிறைய நம்மளோட மங்கீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த கொரில்லா, அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஆன்சர்ஸ்க்காக. இங்க நான் வெயிட்டிங். ஸோ என்ன நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா 2271 7 6 0 2271 7 7 0 என்ற நம்பர்ஸ்க்கு.

0: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியாக பார்த்து மணி 18:46 நொடிகளாச்சு. ஸோ சூப்பர் ஆன ஒரு க்வெஷ்சன்ஸோட பயங்கரமான ஆன்சர்ஸோடையும் நம்மளோட நேயர்கள் வந்து சூப்பராக நம்மளுடைய கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ என்ன க்வெஸ்சன் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கொரில்லா குரங்கு இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். தோன்னா வர அப்படின்னு நம்மளோட நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து சார்? ஓகே பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? கண்டிப்பா சார், கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இப்ப ரெயின்போ சார்பில் பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு. ஓகே, சோ கரெக்டா நம்மளோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க பாபு சார். சோ 35-40 ஆண்டுகள் தான் வந்து அது வாழக்கூடியது. சோ இதுவும் கேப்டிவிட்டியை பொறுத்து மாறும், பட் வைல்டு அப்படின்னு எடுக்கும்போது 35-50 இயர்ஸ் அப்படின்றது ஜென்ரல். சோ அப்படியே அக்யூரேட்டா நம்ம சராசரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35-40 இயர்ஸ் தான் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றத நம்மளுடைய இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னும் போது வேண்டாம், இந்த க்வெஸ்சனுக்கு நானும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளோட நெக்ஸ்ட் நேயர் இஸ் வெயிட்டிங், யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் ராஜகோபாலன் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது வந்து 35-40 வயசுல இருக்கு மேடம், காட்டுல இருக்கும் பொழுது.
0: ஓகே சார்.
1: இதுவே அது நல்ல கிளைமேட்ல ஃபெசிலிட்டிஸா இருக்கும் பொழுது 45-50 வருஷம் வரையும் இருக்குமா? ஜூல்லாம் வச்சிருந்தா, பாதுகாப்பா வச்சிருந்தா.
0: ரொம்ப சூப்பரான தகவலோட கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாராட்டுக்கள் சார் எஃப்எம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்,
0: நன்றி சார். எஸ் ரொம்பவே கரெக்டான ஆன்சர் நம்மளுடைய நேயர்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எஸ் அப்படியே நம்மளுடைய நேயர்களுக்கு அந்த ஆன்சர்ல ஒரு டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு கூடிய அந்த அவங்களுடைய அந்த ஸ்பிரிட்டை நம்ம எப்பயுமே பாராட்டணும். நம்மளுடைய கெட்ஸ் அட் கோ ஷோவோட ஒரு சூப்பரான ஹைலைட்டான விஷயமே அதுதான். ஸோ ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். என்ன அப்படின்னா, சிவப்பு கங்காரு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விலங்குடைய சராசரியான ஆயுட்காலம் என்ன? சிவப்பு கங்காரு இருக்கு இல்லையா, அதோடைய சராசரியான ஆயுட்காலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு உடனே கால் பண்ணுங்க. 2271760, 2271770 நம்பர்ஸ்க்கு.

0: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்ட் என்ன குவஸ்டின் கொடுத்துருந்தேன் அப்படின்னா சிவப்பு கங்காரு இருக்கல ரெட் கங்காரு, ஸோ இதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நம்மளுக்காக ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், பிரபா பேசுறேன் மேம்.
0: ஓகே பிரபா மேடம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்
0: சொல்லுங்க.
1: 9 to 22 ஆண்டுகள் காடுகளில் வாழும்.
0: ஓகே. ஆயுட்காலம் எப்படி நம்மளோட ரீசன்ட் இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 to 13 ஆண்டுகள் வரை வந்து நம்மளுடைய இந்த வைல்டு இருக்கக்கூடிய, அதாவது காடுகள்ல இருக்கக்கூடியது வாழுமா, அதுவே வந்து நம்ம பாதுகாப்பான ஒரு கேப்டிவிட்டி இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னா 20 ஆண்டுகள் வரை அதோடைய ஆயுட்காலம் இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 kW ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டுகால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட் பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
0: ஓகே, ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் ஆஃப் அன் அவர் இஸ் கோன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆஃப் அன் அவர் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10:31 ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கான க்வெஸ்சன் இதுதான், காண்டா மிருகம் ரைனோசரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. நீங்கள் வெளியூர் நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: 10:37. ஏன் வெயிட் பண்ணதுன்னு பாத்தீங்க, 36 ல் இருந்து 58 வந்தது 37 சொல்லப்பா அப்படின்னு தான் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணேன். ஸோ 10:37 இருக்கும் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில். ஓகே, ஸோ என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைனோசரஸ் இருக்கலையா, அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்மளோட ஆன்சர் பண்றதுக்காக தோ ஃபாஸ்டா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். சொல்றது யாரு இங்க இருந்து?
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி சூப்பர்.
2: நம்மளோட நேயர் 35 to 38 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியரரா வந்துட்டாங்க.

இருந்தாலும் இன்னும் கொஞ்சம், அதாவது 35 கரெக்டர் ஸ்டார்டிங் கரெக்டுப்பா, ஆனா பினிஷிங்ல கொஞ்சம் அப்படி இருக்கு. ஸோ அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்மளுடைய இன்னொரு நேர் வராங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம்.

ஓகே, ஸோ நம்மளோட நேர் அப்படியே ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க பேசுறதுக்கு, பட் அவங்க லைனில் என்ன ப்ராப்ளம் தெரியல, கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த காடுகளில் இருக்கக்கூடிய ரைனோசரஸ் அதோடைய ஆயுட் காலம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சராசரியாக 35 ஆண்டுகள்லேருந்து 40 ஆண்டுகள் வரை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு ஜூலியோ இல்லைனா அதோடைய பராமரிப்பு இடத்துலோ இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எது வரைக்கும் அப்படின்னா 45 இயர்ஸ் வரைக்கும் அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சோ இந்த ஆன்சரை கண்டி நம்ம நம்மளோட ஹேம்ல தான் மேடம் ரொம்ப சூப்பராகவே வந்து ட்ரை பண்ணாங்க. இன்னொரு நேரம் வந்தாங்க, பட் அவங்களோட லைன்ல என்ன ப்ராப்ளம் தெரியல. டோன்ட் வரி, உங்களுக்காக நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க வந்து நம்மளோட எஃப்எம் ரெயின்போல ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கான க்வெஸ்சன் இதுதான். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஜிராஃபி இருக்கு இல்லையா, ஒட்டகச்சிவிங்கி, ஹைட் அப்படின்னாலே நம்மளோட ஜிராஃபி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. உங்க ஆன்சர்ஸ்க்காக இங்க நான் வெயிட்டிங்.

6:46 ஆயாச்சு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்மளோட எண்டுக்கு வந்துடும், பட் எண்டுக்கு இன்னும் வரல. ஸோ லாஸ்டா என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டகச்சிவிங்கி ஜிராஃபி இருக்கு இல்லையா, அதோடைய லைஃப் ஸ்பேன் கேட்டிருந்தேன். ஆன்சர் பண்றதுக்கு வந்திருக்க நேர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். கடைசி க்வெஸ்சன் உங்களுக்கானது இதுதான். முதலை இருக்கு இல்லையா, க்ரோக்கோடைல். ஸோ க்ரோக்கோடைலுடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க. நீங்க தான் அந்த லாஸ்ட் நேரா இருக்கலாம். 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும்

0: நவீன பொருட்களுக்கு செய்கொலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தி மா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்துடைய மருகில், கடலூர்.
2: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்கு, நம்மளோட நேயர்களுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கு. ஸோ லாஸ்ட் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய குரோக்கடைல் இருக்கு இல்லையா, முதலை, ஸோ அதோடைய சராசரியான ஆயுட்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அதை சொல்லும் போது 30 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் இதுலேயும் நிறைய இனங்கள் இருக்கு. ஸோ சாதாரண இனங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரும்பாலான சிறிய மற்றும் நடுத்தர முதலைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சாதாரண இனங்கள் வந்து 30-40 ஆண்டுகாலம் வரை வாழக்கூடியதா இருக்குமா. இதுவே பெரிய இனங்களா இருந்தது அப்படின்னா, பெரிய வகையான முதலைகளா இருந்தா 60-70 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதா இருக்கு. அதிகபட்ச ஆயுள் காலம் இதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நல்ல சூழல் மற்றும் முறையான உணவு இதெல்லாம் வச்சு பெரிய முதலைகளுடைய அந்த அதிகபட்ச ஆயுட்காலம் அப்படின்றது வந்து 80

அப்படின்னா பெரிய வகையான முதலைகளாக இருந்தால் 60-70 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாக இருக்கு. அதிகபட்ச ஆயுள் காலம் இதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நல்ல சூழல் மற்றும் முறையான உணவு இதெல்லாம் வச்சு பெரிய முதலைகளுடைய அந்த அதிகபட்ச ஆயுட்காலம் அப்படின்றது 80-120 ஆண்டுகள் வரை கூட வாழலாம் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் ஆஃப் க்ரோக்கோடைல். ஸோ இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூடிய ஒரு மனநிறைவோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறேன். லாஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காகவே அடுத்ததான் மெலோடியான சாங்ஸோட ரெடியா இருக்கு மெலோடி மேஜிக் நிகழ்ச்சி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக இம்மாநாடு அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,877,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல், தடை செய்தல் மற்றும் தீர்வு காணுதல் போஷ் சட்டம் 2013 விதிகள் மற்றும் அதில் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்து அனைத்து ஊழியர்களுக்கும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு மோகன்குமார் அனைத்து கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2019 தொடங்கப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுடைய 2 ஹெக்டேர் முதல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இணையலாம். உத்தரப்பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 25 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 21,000 மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் 1,165 மருத்துவ குழுக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இனிதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அர்ஜி சோனி. நேரம் 11:03. மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10

0: தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கக்கூடிய பாடல் முகமூடி திரைப்படத்திலிருந்து.
3: டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி. 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை. தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மட்டும் பங்கேற்கும் அமர்வில் உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறுகிறது. பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். மேலும் மேற்காசியா மற்றும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசவுத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் இன்று நடைபெறுகிறது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் புகார்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய வளாகத்தில் சுமார் அரை ஏக்கர் நிலத்தில் 150 முருங்கை மரங்களை அம்மையத்தின் இயக்குநர் டாக்டர் சசிகாந்த தாஸ் நட்டு வளர்த்து வருகிறார். ஆயுஷ் மருத்துவர்களின் உதவியுடன் மரங்கள் வளர்ந்த பிறகு அதன் இலைகளை கொண்டு மாத்திரைகளை தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கும் புதுவித முயற்சியில் ஈடுபட்டுள்ள டாக்டர் சசிகாந்த தாஸ் கூறுகையில், ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான மாணவர்கள்தான் அடிப்படை என்பதால் அவர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இம்மாத்திரைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன் என்றும், மற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் மாத்திரைகளை வழங்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தென்கொரியா அணிகள் விளையாடி வருகின்றனர். இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 12:03 நிமிடம் 35 நொடிகள். அப்படி ஒரு சஸ்பென்ஸோடு நம்மளுடைய பேசுங்க தோழ நிகழ்ச்சிக்கு அப்படி பொறுமையா சொல்லி ஒரு என்ட்ரி கொடுக்கலாம்னு பார்த்தேன். எஸ், உங்களோட ஆர்ஜே லாவண்யா நான் தான். ஸோ பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் இருக்கும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஸ்பெஷல் அப்படின்னாலே பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக் கூட நம்ம வந்துருவோம். நம்மளோட நேர்கள் நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் அதில் நாங்கள் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே கலக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு தலைப்பு கொடுக்க போறோம் நம்ம. ஸோ என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களின் 1 மினிட் சேஞ்ச். ஸோ இந்த ஒரு நிமிஷத்தினால இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்ல அந்த ஒரு நிமிடத்தால் நடந்த பெரிய மாற்றத்தை தான் என் கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், ஆண்களின் 1 மினிட் சேஞ்ச். ஸோ தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படி இன்னைக்கு வந்து உங்களோட அந்த 1 மினிட் சேஞ்சில் என்ன பெரிய விஷயம் நடந்துச்சு.

0: எஸ் ஏன்ப்பா இவ்வளவு டிலே, என்னதான்ப்பா யார் தான்ப்பா பேச போறாங்க அப்படின்னு நீங்களாம் அவளா காத்துட்டு இருக்கீங்களா? எஸ் நம்மளோட நேயர் அப்படியே வந்து நான் வந்து பேசியே ஆகணும் தலைப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு, இல்ல சார் ஒரு பாட்டாவது போட்டுடுறேன் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இந்த தலைப்புக்கு நான் தான் வந்து ஒரு கிராண்ட் ஓபனிங் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேயர் வெயிட் பண்றாங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நேர்கள் எல்லாம் பயங்கரமா பேச போறாங்க.
1: ஆமா, ஒரு நிமிஷத்துல நடந்த மாற்றம் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு போட்டியில கலந்துகிட்டேன் மேம். அதாவது பேச்சு போட்டி அப்படிங்கறதுல கலந்துகிட்டேன். எங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆன் ஸ்பாட் அந்த டாபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தாங்க. ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டியில நான் கலந்துகிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமிஷம் கொடுத்தாங்க. அந்த தலைப்புல நான் பேசின இயற்கை பத்தி, அந்த தலைப்பு தான் நான் ரொம்ப பெஸ்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3000 ருபீஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷத்துல நான் பிரைஸும் வின் பண்ணேன், அதே மாதிரி நான் சொன்னக்கூடிய கருத்துக்களையும் கேட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற பாராட்டையும் பெற்றேன். அண்ட் எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அண்ட் கேஷ் கிடைச்சது ஒரு நிமிஷத்துல எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவேன் மேம்.
0: ஓகே சரி, இது வந்து 1 minute நீங்க இப்ப போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? சில முடிவுகள் நீங்க ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க, பட் ஆனா திடீர்னு அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனா அப்போ நான் இப்படி ஒரு டிஃபரன்ஸ் நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களோட லைஃப்ல?
1: அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு கவுண்டர் ஆஃபர் அப்படிங்கறத கிடைச்சது மேம். நான் படிக்கக்கூடிய காலகட்டத்துல ரெண்டு ஆஃபர் இருந்தது. எது பெஸ்ட் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணேன் மேம். அப்போ எனக்கு படிப்போட கடைத்த அந்த ஒரு ஆஃபர் அப்படிங்கறத சூஸ் பண்ணேன். இதுதான் பெஸ்டா இருக்கும், நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேண்டாம், எப்படி ஒர்க் பண்ணிட்டே படிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலமால இருக்கும் போது, நோ நோ உன்னால படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும் சந்திரசேகர் அப்படின்னு அந்த ஒரு டிசிஷன், ஒரு நிமிஷம் டிசிஷன் எடுத்ததுனால ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆனேன். எம்டெக் அப்படிங்கிற ஒரு டபுள் டிகிரி வாங்கினேன். அந்த கை நிறையாவும் இப்ப சம்பாதிக்கிறேன். அந்த ஒரு நல்ல பெயர் அப்படிங்கறதும் கிடைச்சது. அந்த ஒரு நிமிஷம் எடுத்த அந்த ஒரு டிசிஷன் என்னுடைய லைஃபையே ஒரு பெரிய படிப்பாளியா ஒரு சிறந்த எம்டெக் டிகிரி ஹோல்டரா மாத்திடுச்சு அப்படின்னா பாத்துக்கோங்களேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு சூப்பரான ஓபனிங் கொடுத்தீங்க. அதாவது அந்த 1 minute நீங்க எடுத்த முடிவு அண்ட் ரெண்டு சேஞ்சஸ் உடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க. நன்றி சார் கருத்துக்களுக்கு.
1: Thank you so much ma'am. Bye bye.
0: எஸ் ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டார்டிங் நம்மளுடைய நேரே வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து நமக்கு இந்த தலைப்பில் கொடுத்துருக்காரு. அதாவது 1 minute சேஞ்சும் நடந்திருக்கலாம், அந்த 1 minute சேஞ்ச்னால ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நம்மளோட லைஃப்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271-7607 மற்றும் 2271-7707.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: எஸ் நம்ம கிட்ட பேச வந்திருக்க அடுத்த நேர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: எங்கள் தோடிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
4: உயர்நிலை பள்ளிக்கூடங்கள படிக்கிற காலங்கள்ல எங்க மாமா சனி ஞாயிற்றுல வானொலி கேட்பாரு வீட்டுல இருந்து. அது மாதிரி நேரங்கள்ல அந்த வானொலி அந்த இசை செய்தி நாடகம் ஒளிபர அந்த ஒளிச்சித்திரம் மாதிரி இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள உள்வாங்கிற ஒரு இதை வழக்கமா வச்சிருந்தேன். நாள் அடைய கடந்து போக படிப்பு முடிச்சு ஒரு தையல் காரணம் போற நேரங்கள்ல ஒரு நிமிஷம் நான் சிந்திச்சேன், ஏன் நாமே ஒரு வானொலி பெட்டி வாங்க கூடாது, ஏன் நாம வானொலியில இணைய கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சேன்.

0: முடிச்ச உடனே அதுக்கு செயல்முறை கொடுக்கணும்னு நானு அதுக்கு ஒரு ஒரு ஒரு ஆயத்த பணியை பண்ணேன்.
1: ஓகே, முடிவு பண்ணிட்டீங்க.
0: ஆமா, அதுக்கு பண்ணும்போது செயல்படிய கொடுத்துட்டேன். அந்த வானொலி அப்படிங்கிற ஊடகத்துக்கு வர்றதுக்காக ஒரு சிந்தனை எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு.
1: ஓகே ஓகே.
0: அடுத்தது வந்து படிக்கிற போது பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருந்து கூட ரொம்ப கடினப்பட்டுதான் படிக்க வேண்டிய சூழ்நிலை நான்
1: இருந்தேன்.
0: ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து எப்படி நம்மளால ஒரு அளவுக்கு படிக்க முடியும், ஓரளவுக்கு வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடவே அந்த ஒரு நிமிஷம் சிந்தனை எனக்கு நல்ல நல்ல ஒரு படிப்பை எனக்கு கொடுத்து நல்ல விழிப்புணர்வு எனக்கு கொடுத்தது. அதே போல ஒரு நிமிஷம் சிந்தனை
1: சொன்னீங்கன்னாக்க
0: நான் வந்து ஒரு அப்படியே ஒரு தனிமையில சிந்திச்சு பார்த்துட்டு அப்படியே இருந்து நானு அந்த ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு ஒரு சிந்தனை ஒண்ணு உருவாக்கி, ஏ நம்ம ஓய்வா இருக்கிற நேரங்கள படிக்கலாமே, சரி எழுதலாமே, நம்பி ஹெச்சு வேணுமா அந்த பொழுது ஓட்டிட்டு வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல
1: அப்படின்னு
0: சிந்திச்சு பாக்குற நேரங்கள்ல இப்ப நான் நிறைய படிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். நிறைய கவிதைகள் எழுதுறது நிறைய நேரங்கள் எழுதுறது ஒரு வழக்கமா
1: வச்சிருக்கேன்.
0: அந்த ஒரு நிமிஷம் சிந்தனை வந்து இப்ப எனக்கு வந்து நிறைய கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கு, நிறைய படிக்கக்கூடிய சிந்தனைகளை எனக்கு கொடுத்திருக்கு. எங்க நண்பர் ஒருத்தர் வந்து வானொலி நேயர் தான், அவரு அவர் வந்து ஒரு கவிதை போட்டி எனக்கு கொடுக்க சொல்லி எழுதி கொடுக்க சொல்லி என்கிட்ட வேண்டுகோள் பேசிருக்காரு. இது என்னால முடியுமா, பள்ளிக்கூடத்துல பொது வெளியில கொடுக்கற கவிதை சிறப்பா அமையுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கூட்டி இருக்கிற நேரங்கள்ல நான் தனிமையில நினைச்சு யோசிச்சு பார்த்தேன். ஏ நம்ம தான் நிறைய கவிதைகள் எழுதிருக்கோமே, அதுக்கு முன்னாடி அனுபவங்கள் இருக்கல, ஏ நம்ம கற்பனை குத்திர தட்டிவிட்டு ஒரு கவிதை எழுதி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சிந்தனை அற்புதமான கவிதையை எழுதி அதை கைபேசி மூலமா அந்த நண்பருக்கு இளமங்கல முருகங்கிற ஒரு அவருக்கு கொடுத்து அது அது வந்து அந்த பள்ளிக்கூடத்துல பொது வெளியில அந்த அந்த கவிதை வாசிக்கப்பட்டு முதல் பரிசு கிடைச்சது.
1: சூப்பர். அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க செஞ்ச விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு
0: அந்த நேரத்துல அந்த அவையில இருந்த வகுப்பு ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அவரு நீங்க அடுத்த இந்த இடத்துக்கு வர சொல்லு இந்த கவிதை
1: எழுதினவரை
0: அவருக்கு பாராட்டு கொடுக்கணும்
1: அப்படின்னு சொன்னாங்க.
0: சொல்லி சொன்னதான் எனக்கு ஒரு செய்தி அதுக்கு பிற்பாடு கிடைச்சது.
1: ஓகே ஓகே.
0: இந்த மாதிரி ஒரு நிமிஷம் சிந்தனை ஒரு நிமிஷம் சொன்னா விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே போல இன்னொன்னு
1: சொல்லிடுறேன்,
0: என்னுடைய ஒரு நிமிஷம் சிந்தனை எப்படி இந்த மாதிரி கோணங்கள்ல பயணப்படுதோ அதே போல என்னுடைய மகன் கூட ஒரு நிமிஷம் சிந்தனையில பல்வேறு பல்வேறுமான கோணங்களை யோசிப்பாரு. அதுக்கு செயல்படி கொடுக்கிற நேரங்களை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு ஒரு வர முடிஞ்சது. அவர் என்கிட்ட ஒரு பெரிய சொல்லியிருந்தாரு, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்பா நான் தனியார் துறையில வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிடுறேன், நான் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன்பா, ஏன் நம்ம வந்து சத்தியமா இருக்க கூடாது, நாம ஏன் சேமிச்சு வைக்க கூடாது, நாம ஏதோ ஒரு பொருள் மேல அது அந்த மூலதீனமா அந்த பொருள் மேல ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற என்ன ஒரு எனக்கு வந்து சேர்ந்ததுப்பா. அதுக்கு அந்த சேமிப்புங்கிற தளத்துல வந்து இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வச்சிருக்கேன், என்னோட உடைப்பு நேர்மை சிக்கனை சொல்லி அதனால ஒரு நில ஒண்ணு வாங்கல பாக்கிறமா, நான் வாடகை வீட்டுல இருக்கிறமா, இன்னைக்கு 2000, 3000, 4000 சொல்லி வயசு வரட்டும் 2 வருஷம் வரட்டும் வாடகை ஏத்திட்டு போற நேரங்கள இடம் மாத்தம் கஷ்டமா இருக்குப்பா, நான் வந்து ஒரு மனை ஒரு வீடு வாங்க போற மாதிரி சொல்லி ஒரு 2 லட்சம் ரூபாயில ஒரு தொகுப்பு வீட்டுல ஒரு வீட்டை வாங்கி பராமரிச்சு
1: ஒரு நிமிஷம் மாற்றம் அவருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து செஞ்சு கொடுத்துருக்கு.
0: குட்டி ஆடு 16 அடி பாயுங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறாரு, 86 செண்ட்ல ஒரு ஒரு வீடு வாங்கி இருக்கிற, அடுத்தது இன்னொரு மனையும் இன்னொரு நிலத்தையும் வாங்கணுங்கிற ஒரு ஒரு முயற்சியில போயிட்டு இருக்கிறாரு.
1: இதெல்லாம்
0: ஒரு நிமிஷத்தால் வரக்கூடிய ஒரு
1: விஷயம்தான்.
0: விழுப்புரத்துல எங்க கிராமத்துல துணி தச்சுட்டு இருந்தேன், அத மட்டும் சொல்லி முடிச்சேன். அப்ப வந்து கிராமங்கிறதுனால அப்ப தையல் கூலி ரொம்ப கம்மியா இருக்கும், அது குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு இல்லாம இருந்தது. அப்ப நான் ஒரு நிமிஷம் தனிமையில சிந்திச்சேன், ஏன் நாம ஏன் நகர பகுதிக்கு போக கூடாது, அப்படி போயிட்டு நல்ல வருமானத்தை நம்ம சம்பாதிக்கலாமே, வாய்ப்பு உருவாக்கலாமே, நம்ம குடும்பத்துக்கு நம்ம வேண்டிய தேவை.

0: கோப்பைகள்லாம் நம்ம சொல்லலாமே அப்படிங்கிற சிஸ்டரி எனக்கு அது 1989 கடைசியில உருவாச்சு. தொண்ணூறுல நான் விழுப்புரம் வந்தேன். இன்னைக்கு 2026 கடந்து நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு சிந்தனை எனக்கு நல்லா வாடிக்கையாளர்கள் கொடுத்துருக்கு, நிறைய வருமானத்தை கொடுத்துருக்கு, குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்குன்னு சொன்ன எல்லாமே ஒரு நிமிஷத்துல வந்த விளைவு
1: தான்.
0: அந்த ஒரு நிமிஷம் சிந்தனை சொல்றாங்களா, ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அந்த தவறான நண்பர்களுக்கு பாரு, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு பாரு, அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போகாமல எடுத்துட்டு வச்சுக்கோ, கண்டிப்பா நாம நல்ல இடத்துக்கு வந்துடலாம்.
1: நன்றி. ஓகே, ஸோ நிறைய கருத்துக்களை வந்து நம்மளோட நேர் ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுது.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
1: 12:16 ஆயாச்சு. பேசுங்க தோழா, நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ஆண்களின் 1 minute சேஞ்ச் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட லைஃப்ல கொடுத்திருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்க நேயர், வணக்கம்.
4: வணக்கம். சிதம்பரம் இன்பகண்ணன் பேசுறேங்க. ரொம்ப சாப்பிட்டு ஸ்வீட்டா பேசிடுறேன்.
1: சரிங்க சார்.
4: அதாவது ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்க என்ன கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உட்கார்ந்ததும் நான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமேல பாக்கும் போது நானே யோசனை பண்ணேன், இவங்களுடைய நண்பருங்க நிறைய இவருக்கு இருக்கிறாங்க, உறவினர் நிறைய இருக்கிறாங்க, ஆனா யாருமே வராத நம்மள ஏன் கூப்பிடறான்னு சொல்லி ஒரு நிமிஷம் இது பண்ணிட்டு நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. அதுக்கு பின்னாடிதான் அவர் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சுங்க. அந்த ஒரு செகண்ட் வந்து நான் யோசனை பண்ணிருந்தாலும் பெண்ணாலும் வச்சுங்க, நான் சிக்கல்ல மாட்டிருப்பா, அவர் ரிலீஃப் ஆயிருப்பாரு.
1: அந்த 1 minute உங்களுடைய உண்மையாவே இது ஒரு பெரிய சேஞ்ச் தான் இல்லைங்களா?
4: ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல ஒரு காண்ட்ராக்ட்ல வந்து எடுக்கும் போது ஒரே எல்லாருமே வந்து ரேட்டு ஒரு ரேட்டு போட்டுருந்தாங்க, நான் ஒரு ரேட்டு போட்டுருந்தேன். அவங்க சொன்னாங்க யோசனை பண்ணி சொல்லுங்கும் போது எல்லாமே இது பண்ண மாட்டி நான் வந்து நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சேங்க. ஆனா அதுல எனக்கு நஷ்டம் இல்லை, ஆனா லாபம் எதிர்பார்த்தது இல்ல. ஆனா மறுபடியும் ஒரு 6-7 வருஷம் எனக்கு அதுல வந்து ஒரு இன்கம் கிடைச்சிங்க. அதனால அந்த ஒரு நிமிஷம் வந்து நமக்கு நஷ்டத்தை பாக்கல, சரி பாத்துக்கலாம்னு செஞ்சேன். அதனோட இன்கம் வந்து ஒரு 6-7 வருஷம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால எனக்கு எது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாக்கல, ஒன்னு ரெண்டுலயுமே பதிப்பட்டு தான் எனக்கு கிடைச்சிங்க.
1: கண்டிப்பா.
4: அதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டா. நன்றி.
1: நன்றி சார், நன்றி. சோ எஸ், ஆமா, சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சில இடங்கள்ல நம்ம யோசிக்காம சில முடிவுகளை எடுத்து அதை நம்ம செயல்படுத்தவும் தொடங்கிடுவோம். சோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த நேரத்துல நம்ம ஒரு ஒரு செகண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்பாட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தோணி இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்துல டக்குன்னு அந்த முடிவு நம்ம சேஞ்ச் பண்ணிருப்போம். சோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன முடிவு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளோட லைஃப்ல இருந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கும். சோ அது மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்மளோட நேர்கள் ரொம்ப அழகா அவங்க லைஃப்ல நடந்த நிகழ்ச்சியில வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், சோ இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பா அந்த 1 minute சேஞ்சில நான் தப்பிச்சேன்ப்பா, இல்ல நான் வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்றது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க ஏன் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா FM ரெயின்போக்கு கால் பண்ணும், 2271760 நம்பர்ஸ்க்கு. வெளியூர்னவர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
5: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: I love.

சிங்க தோழா நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களின் ஒன் மினிட் சேஞ்ச். அந்த ஒரு நிமிஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றமா அப்படின்னு நீங்க உங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்டை தான் என் கூட ஷேர் பண்ண போறீங்க. எஃப்எம் ரெயின்போல ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.

0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கொலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: பேசுங்க தோழா நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தா. சோ இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்களின் 1 மினிட் சேஞ்ச். சோ அந்த 1 நிமிஷத்தினால நிறைய அவங்க இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மாற்றத்தினால நான் இப்படி ஒரு ஆபத்துல இருந்து நான் வந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதே மாதிரி கண்டிப்பா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் அந்த 1 மினிட் சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். சோ இந்த நம்மளோட நேர்களுடைய அந்த ஒரு கன்க்ளூஷனோட இன்னைக்கு நம்மளோட ஷோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக பாடல் வருது ராஜகுமாரன் திரைப்படத்துல இருந்து.
3: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ யோசிக்கிறிய?
4: எப்படி சொல்ல?

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இது நடைபெற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதேபோல் எத்தியோப்பியா பிரதமர் திரு அபே அகமது அலியுடனும் பிரதமர் பேச்சு நடத்தினார். இதற்கிடையே 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000 மேற்பட்ட காவலர்களும் 200 கம்பெனி துணை ராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சி மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 500 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் இந்த மாநாடு நாளை வரை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் விநியோக நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 2,701 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மின் விநியோக சேவைகள் மேம்பட்டுள்ளதாகவும் முகவர்களுக்கு இது பெரிதும் பயனளித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014 மின் விநியோக நிறுவனங்கள் 67,962 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தில் இயங்கி வந்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறி சாதனை அளவாக இந்த லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 நாள் தேசிய மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும் இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3,000 ரூபாய் ஓய்வூதியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைமுறைகளிலும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு யானேஷ்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ் மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. தெலங்கானாவில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7% அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வித்துறையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த சிறப்பு மையங்களில் ரேடியேஷன் சிகிச்சை வசதி ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தனியார் பங்களிப்புடன் இந்த மையங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சோனிட்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாத செயல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 25 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 8000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 3000 மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. சுப்ரியா 3 கோல் அடித்தார். மது சிடார் மற்றும் சுக்வீர் கவுர் தலா 1 கோல் அடித்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டைசுகி ஃபுஜிஹராவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோரும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் தீரஜ் பொம்மதேவரா இதில் பங்கேற்றுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் திக்விஜய்

0: பிரதாப் சிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: சுமார் 10 அடிக்கு முன்னால் அவள் வேறொரு கூட்டத்தை பார்த்தாள். அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் திட்டிக் கொண்டும் சீட்டி அடித்துக் கொண்டும் தெருவை விட்டு விலகி சென்று வீட்டு முற்றங்களில் மறைந்து கொண்டிருந்தார்கள்.
4: விலகிப்போ ஏ போட்ட பிசாசு
3: என்று அந்த மீசைக்கார குட்டி சிப்பாய் தாயின் காதிலேயே சத்தமிட்டு அவளை தெருவோரமாக பிடித்து தள்ளினான். தாய் கொடிக்கம்பின் பலத்தின் மீது சாய்ந்தவாறே நடந்து சென்றாள். ஏனெனில் அவளது பலமெல்லாம் காலை விட்டு ஓடிப்போய்விட்டது. மற்றொரு கையால் அவள் சுவர்களையும் வேலிகளையும் பிடித்துக்கொண்டு கீழே விழுந்து விடாதபடி நடந்தாள். அவளுக்கு முன்னால் நின்ற ஜனங்கள் அவள் மீது சாடி சாய்ந்தார்கள். அவளுக்கு பின்னாலும் பக்கத்திலும் சிப்பாய்கள் நடந்து வந்தார்கள்.
4: போங்க போங்க, சீக்கிரம் போங்க.
3: அவள் அந்த சிப்பாய்கள் தன்னை கடந்து போக விட்டுவிட்டு நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். தெருக்கோடியில் மைதானத்திற்கு செல்லும் வழியை மறித்து சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மைதானமோ காலியாயிருந்தது. சாம்பல் நிற உருவங்கள் அந்த ஜனங்களை நோக்கி மெதுமெதுவாக முன்னேறி வரத் தொடங்கின. அவள் திரும்பி போய்விட எண்ணினாள். ஆனால் தன்னையும் அறியாமல் அவள் முன்னாலேயே போக நேர்ந்தது. கடைசியில் அவள் அப்படியே நடந்து நடந்து ஒரு வெறிச்சோடி போன குறுகிய சந்து பக்கமாக வந்து சேர்ந்தாள். அதனுள் நுழைந்தாள். மீண்டும் அவள் நின்றாள். ஆழ்ந்த பெருமூச்செறிந்தவாறே காது கொடுத்து கேட்டாள். எங்கிருந்தோ கூட்டத்தின் இரைச்சல் கேட்டது. அந்த கம்பின் மீது சாய்ந்தவாறே அவள் மீண்டும் நடந்தாள். அவளது உடம்பெல்லாம் வியர்த்து பொழிந்தது. அவளது புருவங்கள் நடுங்கின. உதடுகள் அசைந்தன. கை அசைந்தது. தீப்பொறிகளைப் போல் பளிச்சிடும் சில தொடர்பற்ற வார்த்தைகள் மனத்தில் வரவர வளர்ந்து பெருகி ஒரு பிரம்மாண்டமான ஜோதி பிழம்பாக விரிந்து விம்மி அந்த வார்த்தைகளை வெளியிட்டு சொல்லி கூக்குரலிட தூண்டுவது மாதிரி இருந்தது. அந்த சந்து திடீரென இடப்புறமாக திரும்பியது. அங்கு ஒரு கோடியில் ஜனங்கள் பெருந்திரளாக கூடி நிற்பதை அவள் கண்டாள்.
4: என்னடா தம்பிகளா, துப்பாக்கி சனியன்களை எதிர்நோக்கி செல்வது என்ன வேடிக்கையா விளையாட்டா
3: என்று பலத்த குரலில் ஒருவன் சொன்னான்.
4: நீ அவர்களை பார்த்தாயா? அந்த சனியன்கள் அவர்களை நேருக்கு நேராக விரட்டியது. எனினும் அவர்கள் அசையாது நின்றார்கள்.
3: மலையைப் போல் நின்றார்கள்.
4: தம்பிகள் கொஞ்சம் கூட அசையாமல் அஞ்சாமல் நின்றார்கள். பாவல் விலாசாவை எண்ணிப்பார். அந்த ஹகோலையும் தான். அவன் தன் கைகளை பின்னால் கோத்து கட்டியவாறு அப்போதும் புன்னகை செய்தான். அஞ்சாத பேய் பிறவி அவன். நண்பர்களே
3: என்று அவர்கள் மத்தியில் முன்னடித்து சென்று கொண்டே தாய் கத்தினாள். ஜனங்கள் அவளுக்கு மரியாதையுடன் வழிவிட்டு ஒதுங்கினார்கள். யாரோ சிரித்தார்கள்.
4: யாரடா அவள் கொடி வைத்திருக்கிறாள்? கொடி அவள் கையில் இருக்கிறது, வாயை மூடு
3: என்றது ஒரு கரகரத்த குரல். தாய் தனது கரங்களை அகல விரித்தாள்.
4: கேளுங்கள், ஆண்டவனின் பெயரால் கேளுங்கள். நல்லவர்களான நீங்களெல்லாம், அன்பான நீங்களெல்லாம், என்ன நடந்தது என்பதை பயமின்றி பாருங்கள். நம்முடைய சொந்த பிள்ளைகள், நமது இரத்தத்தின் இரத்தமான குழந்தைகள் நியாயத்தின் பெயரால் இந்த உலகில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் உரிய நியாயத்திற்காக, உங்கள் அனைவரது நலத்துக்காக, உங்கள் பிறவாத குழந்தைகளின் நலத்துக்காக அவர்கள் இந்த சிலுவையை தாங்கி ஒளி பொருந்திய எதிர்காலத்தை தேடி செல்லுகிறார்கள். அவர்கள் வேண்டுவது வேறொரு வாழ்க்கை, சத்தியமும் தர்மமும் நியாயமும் உள்ள வாழ்க்கை. சகல மக்களுக்காகவும் அவர்கள் நன்மையை நாடுகிறார்கள்.
3: அவளது இருதயம் நெஞ்சுக்குள்

புடைத்து நின்றது. தொண்டை சூடேறி வறண்டது. அவளது நெஞ்சாழத்துக்குள்ளே பெரிய பெரிய புதிய புதிய வார்த்தைகள் பிறந்தன. அந்த வார்த்தைகள் பரிபூரண அன்பு நிறைந்த அந்த வார்த்தைகள் அவளது நாக்குக்கு வந்து அவளை மேலும் அதிகமான உணர்ச்சியோடு மேலும் அதிகமான சுதந்திரத்தோடு பேசுமாறு நிர்பந்தித்தன. எல்லோரும் தான் கூறுவதை மெதுவாக மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பதை அவளால் காண முடிந்தது. அவளை சுற்றிலும் சகல மக்களும் நெருக்கமாக சூழ்ந்து ஆவலும் சிந்தனையும் நிறைந்தவர்களாக குழுமி நின்றார்கள். அவளிடம் காணப்பட்ட ஆவல் உணர்ச்சியானது அவளது மகனுக்கு பின்னால் அந்திரே

0: கூறுவதை மெதுவாக மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பதை அவளால் காண முடிந்தது. அவளை சுற்றிலும் சகல மக்களும் நெருக்கமாக சூழ்ந்து ஆவலும் சிந்தனையும் நிறைந்தவர்களாக குழுமி நின்றார்கள். அவளிடம் காணப்பட்ட ஆவல் உணர்ச்சியானது அவளது மகனுக்கு பின்னால், அந்திரேக்கு பின்னால், சிப்பாய்களின் கையில் சிக்கிவிட்ட அத்தனை பேர்களுக்கு பின்னால், நிராதரவாக விடப்பட்ட அந்த வாலிபர்களுக்கு பின்னால், சகல மக்களும் ஓடி செல்ல வேண்டும் என்று தூண்டும் உணர்ச்சிதான் என்பதை தாய் கண்டு கொண்டாள். முகத்தை சுழித்து கவன சிந்தையராக நிற்கும் அவர்களது முகங்களை ஒருமுறை பார்த்துவிட்டு அவள் அமைதி நிறைந்த பலத்தோடு மேலும் பேசத் தொடங்கினாள். நமது பிள்ளைகள் இன்பத்தை தேடி இந்த உலகத்திற்குள் புகுந்து விட்டார்கள். நம் அனைவரது நலனுக்காக, கிறிஸ்து பெருமானின் சத்தியத்திற்காக நம்முடைய முதுகில் அறைந்து, நமது கைகளை கட்டி போட்டு, நம்மை இறுக்கி திணற வைத்து, கொடுமையும் பொய்மையும் பேராசையும் கொண்ட பேர்களின் சகல சட்ட திட்டங்களுக்கும் எதிராக அவர்கள் சென்று விட்டார்கள். அன்பான மக்களே, நம் அனைவருக்காகவும், சர்வ தேசங்களுக்காகவும், உலகின் எந்தெந்த மூலையிலோ இருக்கின்ற சகல தொழிலாளர் மக்களுக்காகவும் தான் நமது இளம் பிள்ளைகள், நமது வாலிபர்கள் எழுச்சி பெற்று செல்கிறார்கள். அவர்களை புறக்கணிக்காதீர்கள், அவர்களை வெறுக்காதீர்கள், உங்கள் குழந்தைகளை தன்னந்தனியாக செல்லுமாறு செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் மீதே அனுதாபம் கொள்ளுங்கள். உண்மைக்கு பிறப்பளித்து அந்த உண்மைக்காக தங்கள் உயிர்களையும் இழக்க தயாராயிருக்கும் உங்கள் குழந்தைகளின் இதயங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்களை நம்புங்கள். அவளது குரல் உடைப்பட்டு தடைப்பட்டது. அவள் ஆடி அசைந்தாள். மயங்கி விழும் நிலையில் தடுமாறினாள். யாரோ அவளை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். அவள் பேசுவது ஆண்டவனின் உண்மை, கடவுளின் சத்தியம் என்று யாரோ ஒருவன் உணர்ச்சி வேகத்தில் கத்தினான். கடவுளின் சத்தியம் ஜனங்களே, அதை கேளுங்கள். அவள் எப்படி தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்கிறாள் என்பதை பாருங்கள் என்று இன்னொருவன் பரிவோடு பேசினான். அவள் தன்னைத்தானே சித்திரவதை செய்யவில்லை என்று மற்றொருவன் பேச ஆரம்பித்தான். ஆனால் முட்டாள்களே, அவள் நம்மைத்தான் சித்திரவதைக்கு ஆளாக்குகிறாள், அதை நீங்கள் இன்னும் அறியவில்லை. உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஒரு பெண் நடுநடுங்கும் உரத்த குரலில் கத்தினாள். என் மீத்யா, அவன் ஒரு களங்கமற்ற புனித ஆத்துமா. அவன் என்ன தவறை செய்தான்? தான் நேசிக்கும் தோழர்களை தானே அவன் பின்பற்றினான். அவள் சொல்வது ரொம்ப சரி. நாம் ஏன் நமது பிள்ளைகளை நிராதரவாய் நிர்கதியாய் விட வேண்டும்? அவர்கள் ஏதாவது தவறு செய்தார்களா? இந்த வார்த்தைகளை கேட்ட தாய் நடுநடுங்கினாள். அமைதியாக அழுதாள். வீட்டுக்கு போ பிலகையா என்றான் சிசோவ். வீட்டுக்கு போம்மா, நீ மிகவும் களைத்து விட்டாய். அவனது முகம் வெளுத்து தாடி கலைந்து போயிருந்தது. திடீரென அவன் நிமிர்ந்து நின்று சுற்றுமுற்றும் ஒரு கடுமையான பார்வை பார்த்துவிட்டு அழுத்தமாக பேச ஆரம்பித்தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: சிறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
4: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக இம்மாநாடு அமையும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 75 நாட்கள் நடைபெற்ற கடற்கரை தூய்மைப் பணி பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. செப்டம்பர் 19ஆம் தேதி சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 107 கடற்கரையில் பிரம்மாண்ட தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. புதுச்சேரியிலும் சின்ன வீராம்பட்டினம், காலாப்பட்டு, டிஆர் பட்டினம் மற்றும் பன்னித்திட்டு ஆகிய கடற்கரைகளில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆன்மீக தலமான கேதர்நாத், பத்ரிநாத் இடையிலான சாலையை இணைக்கும் வகையில் ருத்ரப்ரயாக் மாவட்டத்தில் புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் புதுச்சேரி ஜிப்மர் முன்னாள் மாணவர் டாக்டர் அருண்பாபுவுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது 2026 குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கி பாராட்டினார். மருத்துவ கல்வித்துறையில் அவரது அர்ப்பணிப்பு, சிறந்த பங்களிப்பு, மருத்துவ கண்டுபிடிப்புகள் மற்றும் இளைய தலைமுறை மருத்துவ வல்லுநர்களை உருவாக்குதல் ஆகியவற்றை பாராட்டி இந்த உயரிய அங்கீகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புகழ்பெற்ற தமிழறிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையாவின் உடல் தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் தத்தினேரி மின் மயானத்தில் அவரது விருப்பப்படி இன்று தகனம் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. எல்லாருக்கும் ஒரு ஹாய், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜி லாவண்யா. ஹாய் ஸ்னேக் தி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில மகளிருக்கான 1 மணி நேரம். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்க, உங்களோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2271770. வெளியூர் நபர்களா இருந்தா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்பப்பாடலை கேட்டு ரசிங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா யார் சாங் கேட்க வந்திருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து?
2: பர்வீன், திருவண்ணாமலை.
1: ஓகே பர்வீன் மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: மரகதை வேலை படத்துல இருந்து கண்ணா வான்ற பாட்டு ப்ளே பண்ணுங்களேன்.
1: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
2: தேங்க்யூமா.
1: ஓகே, ஸோ உங்களோட விருப்ப பாடல நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு நம்பர் சொல்லியாச்சு, மறுபடியும் நான் சொல்றேன், 2271760, 2271770 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல, உங்களோட விருப்பமான எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிங்க.

0: நேர்களுக்கான ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதனுடைய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 முதல் தளம், 3வது குறுக்குத்தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0413-22-00-115, 88-700-73-622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக நம்மளுடைய ஃபேவரட் நேயர்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஃபேவரட் நேயர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் கலா மேடம். சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: மேம், நச்சிகன் படம் வந்து இதுவும் கடந்து போகும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். உங்களுடைய நீங்க எந்த ஷோலோ அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஆறு பாட்டு போடுவீங்களான்னு பாப்பேன் மேம். நீங்க போடுவீங்க நான் அந்த பாட்டு கரெக்டா?
2: கண்டிப்பா.
3: அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். இது எல்லாருக்காகவும் கொடுங்க மேம் அந்த பாட்டு.
2: கண்டிப்பா எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணிடலாம். தேங்க்யூ கலா மேடம்.
3: தேங்க்யூ மேம்.
2: ஓகே, ஸோ கலா மேடம் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ண அந்த சாங்கை இப்ப கேட்கலாம். நெற்றிக்கன் திரைப்படத்துல இருந்து.

0: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:22 ஆயாச்சு. ஸோ யார் ஃபேவரட் சாங் கேட்க வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அந்த ஃபேவரட் சாங் நான் சேதராபட்டில் தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: ஓகே, தமிழ்ச்செல்வி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: ஒரு தாயின் சபதம் படத்துல இருந்து எனது கானம் உன் காதில் விழவில்லையா, என் நெஞ்சை தொடவில்லையா, அந்த பாட்டு
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
1: நன்றி.
0: மற்றும் 2 7 0.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல, அது உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றீங்க மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. சோ அடுத்ததான் எந்த ஒரு ஃபேவரட் நேயர்கிட்ட அவங்க சாங்கை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இனிமையான புன்னகரசி லாவணியா மேடத்துக்கு மதிய வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: மேடம்
3: எங்க அனைத்து தோழிகளுக்கும், ஆர்ஜே அனைத்து ஆர்ஜேகளுக்கும் இந்த பாட்டை காசி படத்துல என்பன.
2: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களோட டெடிகேஷனுக்கு தேங்க்யூ. எல்லா ஆர்ஜேஸ்க்கும் எல்லாருக்கும் வழங்கிடலாம். நன்றி வெண்ணிலா மேடம். ஓகே, சோ வெண்ணிலா மேடம் கேட்ட விருப்பப்பாடல் அவங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சோ உங்களோட விருப்பப்பாடலை கேட்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க.

0: சாய்ஸ் நிகழ்ச்சியே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:35 நிமிடம். யார் எடுத்த ஃபேவரட் சாங் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் கலைவாணி மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்
1: மேம்? படம் வந்து வைகாசி பிறந்தாச்சு, நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள்ள என்ன கோரான.
0: அப்புறம் என்ன குறையா இருந்தாலும் தீத்துருவீங்க இல்லையா? ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே,
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:40:33 நொடிகள் ஆயிடுச்சு. அடுத்த ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாங்க ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் ஜெயா. மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்
3: மேம்? படம் இந்தியன் பாடல் மாயா மச்சந்திர, அந்த பாடல் மேம்.
2: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
3: தேங்க்யூ மேம்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: பிற்பகல் 3 மணிக்கு.
3: மை நேம் இஸ் தீபாகவசினி. ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
4: போறேன்.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
6: மனம் விரும்புதே,
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.

0: ஒரு மணி 54 நிமிடம். ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்மளோட ஹாய் ஸ்னேக் தீய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த லாஸ்ட் லக்கி காலர் யாரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து?
1: ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே ராஜேஸ்வரி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: சாமுண்டி பாடத்துல இருந்து முத்து நகையை முழு நிறைவே மேடம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு உங்களோட ஃபேவரட் சாங் எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற மனநிறைவோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. கடலோர காத்து கவிதை பாட, கடல் அலையெல்லாம் நம்ம மியூசிக்கு தாளம் போட, இதோ உங்கள் ஸ்பீக்கர்களை அதிர வைக்க வந்துருச்சு வானவில்லின் வர்ண ஜாலம், புதுவையின் கம்பீரம், உங்களின் இதய துடிப்பு. இது FM ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நாம கேட்க போறது வெறும் பாட்டுகள் மட்டுமில்லைங்க, இது ஒவ்வொன்றும் தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத சகாப்தம். புதுசு புதுசா 1000 ட்ரெண்டுகள் வரலாம், ஆனா அன்னைக்கு மெல்லிசை மன்னர்களும் நடிகர் திலகங்களும் கவிஞர்களும் சேர்ந்து சேர்ந்த அந்த ஓஜி மேஜிக்க இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாது. தலைமுறைகள் தாண்டினாலும் கெத்து குறையாத பாடல்களை கொடுக்க போற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:16:56 ஆயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விண்டேஜ் மியூசிக் ரைடுக்கும் உங்களை டைம் டிராவல் கூட்டிட்டு போக போற அந்த சாரதி நான் யாரு, மைக் நாடினா வார்த்தைகளாலேயே வைப் செய்யறம். ஆன் ஏர்ல உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேர்லே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில முதல் பாடல், சொல்ல நினைச்சதையெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாம தவிக்கும் போதும் இந்த ஒரு பாட்டு கேட்டா அது ஒரு பெரிய கவிதையாவே மாறும். சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி காம்போல, TMS மற்றும் பி சுசிலா அவர்களோட குரல்கள் உருவான ஒரு அல்டிமேட்டிக் மெலடிய நம்முடைய நிகழ்ச்சியில இப்ப கேட்கலாம். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

தமிழ் மக்களின் அடையாளமாய் உங்கள் வீட்டுச் செல்ல பிள்ளையா என்று மொழிக்கும் ஒரே எஃப்எம் இது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பழைய நினைவுகளின் கதவை திறந்து பாச மழை தூவும் ஒரு இசை பயணம் இது. காலத்தை வென்ற கானங்கள். சிப்ளிங் கோல்ஸுக்கு தமிழ் சினிமா கொடுத்த முதல் முகவரி. அண்ணன் மற்றும் தங்கை பாசத்துக்கு இதைவிட ஒரு சிறந்த பாட்டம் யாராலையுமே உருவாக்க முடியாது. அன்பை வரவழைக்கும் ஒரு பாச காவியம் பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஒரு எவர்கிரீன் பாடல்.

வார்த்தைகளில் வர்ணஜாலம் வானொலியில் என்று உங்கள் தோழன். இது FM ரெயின்போ புதுவை 102.8. பல பாடல்கள் காதுக்குள்ளார போகும், ஆனா இந்த விண்டேஜ் பாடல்கள் மட்டும்தான் நேரா உங்க மனசுக்குள்ளாரே போகும். அந்த பாடல்களை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். மனித மனங்களோட மாறுபட்ட குணங்களை கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல சும்மா இந்த பாடல்கள்ல அப்படி அற்புதமா வடிச்சிருப்பாரு. TMS மற்றும் LR ஈஸ்வரி இவர்களோட அந்த கம்பீரமான குரல்கள்ல உருவான ஒரு தத்துவ பொக்கிஷமான பாடலையும் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: இசை பிரியர்களின் ஒரே புகலிடம், நெஞ்சில் என்றும் நிலைக்கும் FM ரெயின்போ புதுவை 102.8. காலங்கள் கடந்தாலும் இந்த கானங்களின் தரம் மட்டுமே எப்பவுமே டாப் கிளாஸ். அப்படி ஒரு பாடல் கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். ஒரு மனிதனோட மன போராட்டத்தையும் ஏமாற்றத்தையும் இதைவிட ஒரு பிரம்மாண்டமான இசையில கொண்டு வரவே முடியாது. மெல்லிசை மன்னர்களின் மெகா ஆர்கெஸ்ட்ரேஷன் மேஜிக்ல புதிய பறவை படத்தோட மாஸ்டர் பீஸ் பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: அங்கே.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
3: உங்க சனிக்கிழமை மதியத்தை சும்மா அற்புதமா மாத்திர ஒரே மேஜிக். இது FM ரெயின்போ புதுவை 102.8. பாடல் வரிகளில் ஒளிந்திருக்கும் வாழ்க்கையின் தத்துவத்தை கொண்டு வர்ற பாடல்களின் ஒளிபரப்புற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். வாழ்க்கை பயணம் எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. அத ஒரு நதியோட ஒப்பிட்டு TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் இணைஞ்சு பாடின இந்த ஒரு மென்மையான மெலடி மனசுக்கு அவ்வளோ நிம்மதி தரும். அந்த நிம்மதியான ஒரு பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: புதுவையின் தென்றல் காற்றோடு கலந்து வரும் மெல்லிசை தேன். இது FM ரெயின்போ புதுவை 102.8. ட்ரெண்ட் செட் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறது இந்த பாட்டுங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தான் காலத்தை வென்ற கானங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாசிக் ட்ராக்கை கேட்கலாம். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து.

இசையால் தமிழ் மக்களை இணைக்கும் ஒரு அன்பு பாலம் இது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பழைய பாடல்களின் சாம்ராஜ்யத்தில் என்றும் குறையாத சொத்து இது, காலத்தை வென்ற கானங்கள். காதலியோட ஒவ்வொரு அம்சத்தையும் முத்தாகவும் பவளமாகவும் வர்ணிச்ச ஒரு கியூட் ரொமான்டிக் ட்ராக். மெல்லிசை மன்னர்களின் துள்ளலான இசையில கேட்ட உடனேயே வைபாக வைக்கிற ஒரு பாடலம் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வானொலியில் ஒலிக்கும் ராகம் உங்கள் இதயத்தின் லயன். இது FM ரெயின்போ புதுவை 102.8. காலத்தின் சுவடுகளில் அழியாத ராகங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். பூமாலை மாதிரி காதலை நெய்கிற ஒரு ராகம் இன்னைக்கு வரைக்கும் ரேடியோவில் ஒலிக்கிற ஒரு ரிப்பீட் மோட் ஹிட்டான ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சி நாம கேட்க போறோம்.

என்றென்றும் உங்கள் புன்னகைக்கு காரணியாகும் ஒரே அலைவரிசை இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இசை பிரியர்களின் பொக்கிஷமான இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். கல்யாண கனவுகளையும் காதலின் அழகையும் ஆகாய பந்தலாக கற்பனை செய்த ஒரு பாடலை நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:56:47.

0: கொஞ்சமாக தான் இருக்காங்க. இன்னைக்கு மாற்றத்தை எதிர்பார்க்காத, அந்த மாற்றமாவே நம்ம மாறணும் அப்படின்ற தலைப்புல தான் உங்க கூட நான் சில சிந்தனைகளை பகிர்ந்துக்க இங்க வந்திருக்கேன். ஒரு குட்டி கதையோட நான் வந்து இதை தொடங்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு கிராமத்துல ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வந்து தினமும் அவங்க ஊரை பத்தி அவங்களுக்குள்ளே குறை சொல்லிப்பாங்க. இந்த ஊர்ல படிப்பதுக்கு ஒரு வசதி எதுவுமே இல்லை, யாரும் மரம் நடல, இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே எப்ப பார்த்தாலும் போன்லயே மூழ்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேவே குறை சொல்லினே இருப்பாங்க. ஒரு முதியவர் அந்த வழியா போனாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து அவரு அவங்கள பார்த்து புன்னகையோட ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு. நீங்க சொல்ற மாற்றங்கள்ல ஒன்னையாவது நீங்க வந்து தொடங்கி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அந்த கேள்வியே அவர்களோட வாழ்க்கையை வந்து மாற்றிச்சு. அடுத்த நாள்ல இருந்து அவங்க ரெண்டு பேர்ல ஒருவர் நூலகத்துக்கு போய் நூலகத்தை சுத்தம் செய்யறாங்க, சிறுவர்களுக்கு வந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கறாங்க, இன்னொருத்தர் வந்து மரம் செடியெல்லாம் நடுறாரு. சில மாசங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் கூட நிறைய இளைஞர்கள் இருந்து அது ஒரு சமூக செயலாவே மாத்தினாங்க. நிறைய மாற்றம் வந்து அந்த கிராமத்துல நடந்தது. மாற்றம் அப்படின்றது எங்கேயோ இருந்து வரது கிடையாது, நம்ம கிட்ட இருந்துதான் வந்து அது தொடங்க. நம்ம பல நேரங்கள்ல இந்த அரசு மாறணும், சமூகம் மாறணும், கல்வி மாறணும், ஆனா உண்மையில மாற வேண்டியது நம்ம தான். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கிடையாது. ஒரு மாணவன் நேர்மையா படிக்க தொடங்கினா அது ஒரு மாற்றம். ஒரு இளைஞன் போதை பழக்கத்தை தவிர்த்து மற்றவங்க எல்லாரையும் காப்பாத்தினா அது ஒரு மாற்றம். ஒருவர் ஒரு மரத்தை நட்டா அது இந்த சுற்றுச்சூழலுக்கான ஒரு மாற்றம். சிறிய சிறிய செயல்கள் தான் வந்து ஒரு பெரிய புரட்சிகளோட விதைகள். அதுதான் திருவள்ளுவர் என்னன்னு சொல்றாருன்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு. எந்த ஒரு செயலையும் சிந்தித்து தொடங்கிய பிறகு முழு மனசோட நிறைவேற்றணும். இன்னைக்கு இளைஞர்களோட கையில புத்தகமும் இருக்கணும், தொழில்நுட்பமும் இருக்கணும். அதை விட முக்கியமா மனித நேயம் அப்படின்றது அவங்களாண்டு இருக்கணும். அறிவு உயரும் போது பண்பும் உயர வேண்டும். தனி ஒரு வெற்றி மட்டும் அல்லாம சமூக முன்னேற்றத்தையும் வந்து இலக்காக கொண்டு செல்ல வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய மாற்றம் மாறினா அது ஒரு குடும்பத்துல மாறும். குடும்பத்துல மாற்றம் ஏற்பட்டா அது ஒரு சமூக மாற்றமா மாறும். சமூகத்துல மாற்றம் ஏற்பட்டா இந்த நாடு வளரும். நண்பர்களே, மாற்றம் வரும் நாளுக்காக நம்ம காத்திருக்க வேண்டாம். நமது செயலில் மாற்றம் இருக்கட்டும், நம்மளோட சிந்தனையில மாற்றம் இருக்கட்டும், நம்மளுடைய வார்த்தையில மாற்றம் இருக்கட்டும். அப்போதுதான் நம்ம இந்தியாவோட எதிர்காலம் நிச்சயமா ஒரு ஒளிமயமாக இருக்கும். இந்த எண்ணத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக முதுகலை மாணவி உமாதேவி இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். கேட்டு மகிழுங்கள்.
2: இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே சமமா கிடைக்கிறதா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா வாய்ப்புகள் எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டீங்கனாலுமே ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா கத்துக் கொடுப்பாங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு தேடி போறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வாய்ப்புகள் நம்மள தேடி வருவோம். அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருப்போம் காத்திருப்போம்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நம்ம கிட்ட வந்து சேராது. நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது, நமக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம தான் முன்னெடுத்து நம்ம போய் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம தான் வந்து ஆர்வமா போய் செயல்படணும். இல்ல இவங்க நமக்கு வந்து இதை பத்தி எல்லா தகவலும் நம்ம கிட்ட வந்து தந்துருவாங்க, நம்ம அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னா அந்த வாய்ப்பானது அங்கேயே முடிஞ்சு போயிடும். உனக்கு வர வேண்டிய வாய்ப்பை இன்னொருத்தவங்க வந்து பயன்படுத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கிராம பகுதியிலிருந்து வராங்க, ஒரு சில பேர் நகரத்துல இருந்து வராங்க. அப்படிங்கும் போது கிராமத்துல உள்ளவங்களுக்கு வந்துட்டு திறமை இருந்தாலுமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை போய் இங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இங்க எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற யாரும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நகர்ப்புறத்திலிருந்து வராங்க, அவங்களுக்கு திறமை அது சார்ந்த அறிவு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்துட்டு இல்ல நம்ம மத்தவங்களுக்கு சொல்லுவோம் இவங்களுக்கும் இதை கத்துக் கொடுப்போம் அப்படின்னு யாரும் வந்து நினைக்கிறது கிடையாது. ஏன்னா இப்ப போற உலகத்துல வந்து போட்டி பொறாமை இதுதான் அதிக ஜாஸ்தி இருக்கிறதுனால. சோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், பக்கத்துல உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லி கொடுக்கணும். எக்ஸாம்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம் கவர்மெண்ட் சம்பந்தமா நிறைய எக்ஸாம் தராங்க, அதுல நிறைய சலுகைகள் ஸ்காலர்ஷிப் என்னென்னவோ நமக்கு வந்து கிடைக்குது. இது சம்பந்தமான அறிவுமே வந்துட்டு யாருக்கிட்டயுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேருக்கு அந்த தகவல் தெரியுது, தவிர மிச்ச 40 பேருக்கு அந்த தகவல் கிடைக்காமையே போயிருது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளாதான் இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம கிட்ட அந்த தகவல் சொல்றாங்கன்னா அதை அடுத்து நம்ம தான் தேடி தேடி தேடி போகணும். நம்ம என்ன பண்றோம், இல்ல இதை சொல்லியிருக்காங்க இது இவ்வளவுதான், அதை பத்தின முழுமையான அறிவை நம்ம தேடி போறதே கிடையாது. சோ ஒரு தகவல் கிடைக்குது, ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்றாங்கன்னா அதை பத்தி முழுமையா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு தயாராகணும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்படிதான், ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் தேட தேட தேடதான் நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகள் மூலமா நம்ம வாழ்க்கையை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து கொண்டு போகலாம் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை அந்த அளவுக்கு பயன்படுத்த பார்த்துக்கோங்க. நன்றி.
1: தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு தமிழ் மாணவி கனிஷ்கா வழங்கும் உணர்வு பூர்வமான கவிதையை கேட்கலாம்.
3: மீசை முறுக்கி நின்ற மின்னல் நீ, மொத்த மனங்களை எழுப்பிய தென்றல் நீ, அடிமை இருளை அகற்றிய விடியல் நீ, அச்சம் கலைந்த தமிழின் உயிரொலி நீ, சொற்கள் உனக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில கல்லூரி மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். முதலில் தமிழ் துறையை சேர்ந்த காயத்ரி மாற்றம் என்ற தலைப்பில் பேச வருகிறார், கேட்கலாம்.
2: மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த மனுஷங்க வந்து இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த மாற்றமா நானே மாறுறேன் அப்படின்னு சொல்ற மனுஷங்க வந்து

0: காகிதம் அல்ல, சுதந்திரம் விதைக்கும் விதைகளாயின. பாடல்கள் உனக்கு பாட்டல்ல, புதிய உலகம் படைத்த பலங்களாயின. தமிழ் உனக்கு பேசும் மொழி அல்ல, மூச்சாகி இருந்தன. அதனால்தான் இன்றும் ஒவ்வொரு தமிழன் இதயத்திலும் உன் பெயர் கவிதையாக துடிக்கிறது. உன் பேனாவை கொண்டு எழுதவில்லை, அது வீரத்தையும் விடுதலையையும் சமத்துவத்தையும் இதயங்களில் விதைத்தது. இன்றும் உன் குரல் காற்றில் ஒலிக்கிறது, இளைஞர் இதயத்தில் தீயாய் எரிகிறது. தமிழ் வாழும் வரை உன் புகழ் வாழும். பாரதி, நீ எங்கள் நெஞ்ச என்றும் நிலைத்திருப்பாய். நன்றி.
1: அடுத்து இளங்கலை மாணவி அன்னலட்சுமி தன் இனிமையான குரலில் பாடும் மகாகவி பாரதியின் சின்னஞ்சிறு கிளியே பாடலை கேட்கலாம்.

0: நன்றி.
1: இப்பொழுது மாணவி ரோஷினி மொழிப்பற்று என்ற தலைப்பில் நம்மிடையே தன் கருத்தினை பகிர வருகிறார், கேட்கலாம்.
0: தமிழ் மொழி மட்டுமல்ல ஒரு நாகரிகம். தமிழ் என்பது வெறும் தகவல் பரிமாற்றத்திற்கான மொழி அல்ல. அது நம் பண்பாடு, பாரம்பரியம், வரலாறு, வாழ்க்கை முறை மற்றும் அடையாளத்தை தாங்கி நிற்கும் ஒரு உயர்ந்த நாகரிகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் வாழ்ந்து வரும் தமிழாகும். நமது முன்னோர்கள் தமிழ் மொழியின் வழியாக உலகிற்கு உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை வழங்கியுள்ளனர். திருக்குறள் மனிதநேயம், அறம், ஒழுக்கம் ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் வீரத்தையும் அன்பையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் எடுத்துக்காட்டுகின்றன. தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் மட்டுமல்ல, அதன் இனிமையிலும் உள்ளது. உலகின் பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் இன்றும் பெருமையுடன் தமிழை பேசுகின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியுடனும் தமிழ் இணைந்து பயணிக்கிறது. ஆனால் தமிழின் எதிர்காலம் நம் கைகளில்தான் உள்ளது. வீட்டில் தமிழில் பேசுவோம், குழந்தைகளுக்கு தமிழை கற்பிப்போம், நம் தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு பெருமையுடன் எடுத்துச் செல்வோம். பிற மொழிகளை கற்பது அவசியம். அதே நேரத்தில் நம் தாய்மொழியை நேசிப்பதும் பாதுகாப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். என் உரையை மகாகவி பாரதியாரின் வரிகளுடன் நிறை

0: நிறைவு செய்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழை பேசுவோம், பாதுகாப்போம். தமிழின் பெருமையை உலகெங்கும் பரப்புவோம். நன்றி.
1: அடுத்ததாக யோஷிதா பாடும் பாரதியின் சுட்டும் விழிச்சுடரை பாடலை கேட்கலாம்.

0: ஓடி இது பார் கண்ணத்து முத்தமென்று. நன்றி.
1: தொடர்ந்து காயத்ரி பாடும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற தமிழின் பெருமை பேசும் பாடலை கேட்கலாம்.

0: நோடு. நன்றி.
1: அடுத்து காவிய தர்ஷினி இளைஞர்களின் நாட்டின் நம்பிக்கை என்ற தலைப்பில் பேச வருகிறார், கேளுங்கள்.
2: ஒரு நாட்டோட வளர்ச்சியும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற மிகப்பெரிய சக்தி யாருக்குன்னா அது அந்த நாட்டோட இளைஞர்களுக்கு தான். ஒரு நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவை. அதனாலதான் இளைஞர்களை நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்லாம நாட்டின் இன்றைய நம்பிக்கையாகவும் பார்க்கிறோம். இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட திறமை இருக்கு, புதிய சிந்தனையும் இருக்கு, டெக்னாலஜி நம்ம கையிலே இருக்கு, உலகத்துல எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம வளர்ந்து. ஆனா ஒரு சின்ன கேள்வி, இந்த திறமையை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? நம்ம வளர்ச்சிக்காகவா, சமூகத்தோட வளர்ச்சிக்காகவா, இல்லனா நேரத்தை வீணாக்குவதற்காகவா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு நாட்டோட எதிர்காலத்தை மாற்றணும்னா முதல்ல அந்த நாட்டோட இளைஞர்களை மாற்றணும். இளைஞர்கள் நல்ல பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாம எல்லா இளைஞர்களும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேணும். ஏன்னா திறமைக்கு பாலினம் கிடையாது, கடவுளுக்கு எல்லை கிடையாது. நம்ம வாழ்க்கையில தோல்வி வரலாம், தடைகள் வரலாம், நம்மள யாரும் நம்பாம கூட இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நம்மள நாம நம்பணும், என்னால முடியும், நான் சாதிப்பேன், இந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். நாளைக்கு நாம தான் ஆசிரியர்களாக இருப்போம், அதிகாரியாகவும் இருப்போம், தொழில் முனைவோர்களாகவும் இருப்போம், தலைவர்களாகவும் இருப்போம். அதனால நம்முடைய இன்றைய முயற்சி தான் நாளைய நாட்டோட எதிர்காலம். நம்ம கனவு பெரிதாக இருக்கட்டும், நம்ம முயற்சி அதை விட பெரியதாக இருக்கணும். நம்ம வெற்றி நம்மோட மட்டும் நின்று விடாம நம்ம நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.
1: இப்பொழுது மாணவன் சரவணன் இளைஞர்களும் பொருளாதாரமும் சார்ந்த சிந்தனைகளை பகிர கேட்கலாம்.
3: நம்மள பெரும்பான்மை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பத்தின அறிவு கண்டிப்பா இருக்கும். எப்படின்னா நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கிறது, அதை எப்படி சேவிங்ஸ் பண்றது, இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது எல்லாமே நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் அவரோட பொருளாதாரத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு நாலேஜ் வந்து

0: இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். மைக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு வீடு, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவங்களோட அந்த வெல்த்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து இளைஞர்களான நம்ம வந்து கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்ரோ லெவல்ன்றது ஒரு நாட்டோட மொத்த கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினரோட நலனை வந்து பேணி பாதுகாக்கிற விஷயங்கள் வந்து அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இந்த அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம்ல, அப்புறம் எந்தெந்த துறையில் எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, நம்ம யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரோ அந்தந்ததுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த பாலிசிஸ்லாம் அதில் இருக்கும். அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட அந்த பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபினான்ஸை தீர்மானிக்கிறதே அதுதான். நீங்கள் இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க, அந்த லோனு வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க ரெப்போ ரேட் குறைச்சிருக்கோம், ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்படும். அது வந்து நம்மளோட பர்சனல் லோனையும் ஹவுசிங் லோனையும் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் பண்ணும். அதை விட முக்கியமான விஷயம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ரூபாயே வந்து பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஒரு ரூபாய். அப்போ வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கான மதிப்பு வந்து வளர்ந்துருக்கா நம்ம திரும்பி பார்த்தோன்னா குறைஞ்சுதான் இருக்கு. இப்போ ஒரு ரூபாய் நம்ம பெருசாக பார்க்குறோம் இல்லை இல்லை, அப்போ அப்போதைய பண மதிப்பு இப்போ குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸில் ஏற்படுற மாற்றங்களால தான் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம யூத்தில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற டேட்டாவை நம்ம அப்டேட்டடா வச்சுக்கிறது நம்மளோட வெல்ஃபேருக்கும் நல்லது, ஓவரால் கண்ட்ரியோட வெல்ஃபேருக்கும் நல்லது. நன்றி.
1: அடுத்ததாக மாணவி இயல் நயம்பட உரைக்கும் கவிதையை கேட்கலாம்.
2: அர்த்தங்களால் பல, சொல்லால் ஒன்று. இளமையான கிழவி, மூப்படைந்த குமரி, இலக்கணமாய் இலக்கியமாய் இல்லற வாழ்க்கையாய், இன்பத்தை கொடுக்கும் இனியவளாய், கண்ணுக்கழகிய காரிகைகள் மத்தியில் காதலாய் காவியமாய், தன் மீது தனக்கே அளவில்லா அகங்காரம், காலம் கடந்தும் வரலாறு பேசுபவள் தமிழ். நன்றி.
1: தொடர்ந்து மாணவன் ஹரிபிரசாத் தோல்விகளே புதுமைக்கான படிக்கற்கள் என்ற தலைப்பில் வழங்கும் தன்னம்பிக்கை பேச்சை கேட்கலாம்.
3: பொதுவா தோல்வி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் ஏற்படுகிறது. ஆனா உண்மையிலே தோல்வி என்பது வாழ்க்கையோட முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நம்ம செய்யற தவறுகளை உணர்ந்து அதை சரி செஞ்சு புதிய வழிகளை தேட வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுது, ஆனா ஒவ்வொரு முறையும் அது எழுந்து திரும்பவும் நடக்க முயற்சி பண்ணுது. அந்த தொடர்ச்சியான முயற்சி தான் ஒரு நாள் அதை ஓட வைக்குது. இதுதான் தோல்வியோட உண்மையான அர்த்தம். இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் பல தோல்விகளுக்கு பின்னாடி தான் உருவாகியது. ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சா இது வேலை செய்யல அப்படின்னு நம்ம ஒரு புதிய உண்மையா கத்துக்கிறோம். அந்த அனுபவம் தான் அடுத்த முயற்சியை வெற்றியா மாத்துது. அதனால தோல்வி அப்படின்றது புதுமையோட எதிரி கிடையாது, அது புதுமையோட முதல் நண்பன். மாணவர்களோட வாழ்க்கையிலும் இதே உண்மை பொருந்தும். ஒரு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டோம்னா வாழ்க்கை முடிஞ்சிடாது. அந்த தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சு நம்மள மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த வெற்றி நிச்சயம் நம்முடையதாக இருக்கும். இன்றைய உலகம் புதிய சிந்தனைகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் எதிர்பார்க்கிறது. ஆனால் புதுமை என்பது ஒரே முயற்சியில் பிறக்கிறது இல்லை, பல கேள்விகளுக்கு பல சோதனைகளுக்கு பல தோல்விகள் இதன் வழியாக தான் அதன் உருவாகுது. அதனால் தோல்வியை கண்டு அஞ்ச வேண்டாம், அதிலிருந்து நம் பாடம் கற்றுக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை இன்னும் வலிமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மாற்றுது. இன் உரையை ஒரு அழகான வரியோட நிறைவு செஞ்சுக்கிறேன். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றியை நோக்கி செல்லும் முதல் படி. தோல்விகளே புதுமைக்கான படிக்கற்கள், விடாமுயற்சியை அந்த படிக்கட்டில் நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் சக்தி. நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக மாணவன் தினேஷ்குமார் சோசியல் மீடியா நன்மையா தீமையா என்ற தலைப்பில் பேச வருகிறார், கேட்டு மகிழுங்கள்.
4: இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆயிடுச்சு. அதனால அது நல்லதா கெட்டதா அப்படின்னு விட நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல சமூக ஊடகத்தினோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சமூக ஊடகத்தின் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடனே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மாணவர்கள் கல்வி தொடர்பான வீடியோக்கள், பாடங்கள், மேலும் பயனுள்ள தகவல்களை எளிதாக கற்றுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திறமைகளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு சமூக ஊடகம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. சிறிய தொழில் செய்கிறவங்க கூட அவங்களோட பொருட்களை விளம்பரப்படுத்தி வாடிக்கையாளர்களை பெற முடியுது. இப்போ சமூக ஊடகத்தோட தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிக நேரம் சமூக ஊடகங்களை செலவழிக்கிறதுனால படிப்பு, தூக்கம் மற்றும் அன்றாட வேலைகளையும் பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உண்மை இல்லாத செய்திகள், தவறான தகவல்கள் இதெல்லாம் ரொம்ப வேகமாக பரவுறதுக்கு இந்த சமூக ஊடகம் ஒரு காரணமாக அமைகிறது. ஆகுது. அதனால நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாம அது சரியா அது உண்மையா அப்படின்னு நம்ம சரி பார்க்கணும். இப்போ சமூக ஊடகத்தை நம்ம எப்படி புத்திசாலம்

0: கணக்கானமாக பயன்படுத்தலாம் நான் சொல்கிறேன். முதல்ல சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேர வரம்பை நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவதாக பயனுள்ள மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை நம்ம பின்தொடரணும். நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பாஸ்வேர்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா, சமூக ஊடகம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அது மோசமான எஜமானாக மாறிவிடக்கூடாது. நாம் சமூக ஊடகத்தை பயன்படுத்த வேண்டும். சமூக ஊடகம் நம்மளே பயன்படுத்தக்கூடாது. அதனால் சமூக ஊடகம் நல்லதா கெட்டதா என்பது அதோட கையில் இல்லை, அதை பயன்படுத்துகிற நம்மளோட கைகளில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
1: மாணவர்களின் திறமைகளும் பாரதியின் வரிகளும் நம்மை பரவசப்படுத்திய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்றைக்கி நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள், பேக் டு பேக் சாங்ஸ், சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப சந்திப்போம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம காலேஜ் ஷோஸு, கல்லூரி பூக்கள்னு எப்பவுமே வந்து காலேஜை பற்றியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, கேங்ஸு இப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஒரு இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வீக்கெண்ட் சாட்டர்டே ஈவினிங்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வருது, அப்பாடா இந்த வீக் ஃபுல்லாக ரெஸ்ட்டு ஃபுல்லாக வருது. நம்மளுக்கு ஒரு 2 நாள் கேப் கிடைச்சாலே அவ்வளோ நிம்மதியாக அழகாக ரெஸ்ட் எடுக்கலான்ற ஃபீலு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த அழகாக ஒரு மொமெண்ட்லின் அழகான தருணத்தில் ஸோ இன்னொன்று எனர்ஜியாக்க சாதனமாக ஆரம்பித்தா எப்படி, கொஞ்சம் மாஸான ஹிட்டோட ஆரம்பிக்கணும்ல. ஸோ நம்மளோட மாஸான ட்ராக் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். வெல்கம் மக்களே, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாட்டர்டே ஈவினிங்னாலே நம்ம பாண்டி ரோடு எல்லாமே ஒரு மேஜிக்காக மாறிடும். என்ன மேஜிக் யோசிக்கிறீங்களா? அந்த ஒயிட் டவுன் கெஃபேக்கில் ஆரம்பிச்சு நம்ம ராக் பீச் ரோடு வரைக்கும் அந்த குழு குழு கடல் காத்து நம்ம முகத்தில் அடிக்கும் போது அப்பாடா, வாரம் முழுக்க இருந்த ஒட்டுமொத்த டென்ஷனும் காணாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் ரைடு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பீச்சில் மணலில் உட்காந்து அலைகளை ரசிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்மளோட சாட்டர்டே ஈவினிங்னாலே அவ்வளோ ஒரு அழகான ரிலாக்ஸேஷனும் மன நிம்மதியும் கொடுக்குற இந்த ஈவினிங்கை இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஒரு வைபோடு ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்மளோட அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

இப்படி சூடு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல சம்ம மாசான சாங்ஸும் நம்மளோட ஈவினிங் வைபியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பைக் ரைடு, நம்மளோட ஜாலி கேங் எல்லாமே பத்தி பேசியாச்சு. ஆனா இன்னொரு கேங் இருக்கு தெரியுமா, காலேஜ் அசைன்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு எக்ஸாம் ப்ரெஷரோட சுத்திட்டு இருக்க நம்ம கேங்குக்கு இந்த சாட்டர்டே லீவுனாலே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கேங்குக்காக ஒரு மாசான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசியாச்சு, பைக் ரைடு போகிறவங்களை பற்றி பேசியாச்சு. ஆனால் இந்த சாட்டர்டே ஈவினிங்கில் இன்னும் ஒரு சில மாசான கேங் இருக்காங்க. வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு காலேஜ் பஸ்ஸில் இருக்கிற அந்த கூட்டத்தில் தள்ளி முள்ளி கஷ்டப்பட்டு ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சி அதில் உட்காந்து அப்பாடான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை இயர்ஃபோன்ஸில் கேட்டுட்டு வர கேங்காக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்பாடான்னு ஃபீல் பண்ற ஆபீஸ் கேங்கா இருந்தாலும் சரி, இல்ல இதோட அடுத்து என்ன அப்படின்னா, எப்பவுமே வருஷத்துல 365 நாளும் நிமிஷம் கூட நகராம எல்லாருக்குமே ஓடிக்கிட்டே இருக்க நம்ம எல்லா கேங்குக்கும் ஒரு பெரிய பெரிய சல்யூட். ஸோ இந்த அழகான சாட்டர்டே ஈவினிங்க்கு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிற சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம சாட்டர்டே ஈவினிங்கில் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி யோசித்தோம் அப்படின்னாலே எப்பவுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். டே இங்கே போகலாண்டா, அங்கே போகலாண்டா, பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்கலாண்டா, கிளைமேட் சூப்பராக இருக்குது, இல்லைனா மகாபலிபுரம் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் நாலு துணி பைக் எடுத்துகிட்டு நாலு துணியை பேக்கில் எடுத்து போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான்லாம் சூப்பராக பக்காவே போடுவோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு மெசேஜ் வரும், டே அம்மா விடலடா வரலடா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் டே கையில் காசு இல்லடா, பட்ஜெட் பிரச்சனைடா, அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு இன்னொரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு பிளானை போட்டு கடைசி நேரத்தில் சொதப்புறப்ப நம்ம மைண்டில் ஒரு சாங் ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா, இதோ இந்த மாதிரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
4: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சாட்டர்டே ஈவினிங்னாலே நம்ம ஊர்ல ஒரு தனி மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடும். மக்களே, மாடியில போய் நின்று ஒரு அழகான ரோடு, நம்மளோட பாண்டி ரோடு, நம்மளோட ஒயிட் டவுன், இது எல்லாமே மாடியில இருந்து நம்ம அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அழகான அந்த குழு குழு காத்து நம்ம முகத்துல பட்டு போகும்போது அவ்வளோ ஒரு அழகான ரிலாக்ஸான மைண்ட் செட், நம்ம மொத்த நாளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்து காத்தோட காத்தாவே போயிடும். ஸோ அந்த மாதிரி அழகான சில் ஈவினிங்ல நம்மள மென்மையா ஆக்கிற இந்த காத்துக்கு இன்னும் கொஞ்சம் கலர் சேர்க்கிற, அதை அழகு சேர்க்கிற மாதிரி நம்மளோட அழகான மெலடி லைன்ல வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சாட்டர்டேனாலே சும்மா அமைதியாக முடிக்க முடியுமா சொல்லுங்கள். நம்மளோட சாட்டர்டேனாலே ஒரு அழகான பெஸ்ட்டு இருந்து எப்பவுமே ஜாலியாக ரிலாக்ஸாக ஒரு மெலோடியான கேட்டு என்ஜாய் பண்ணுற நடுவில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபோர்ஸ் ஆக்கத்தோட நம்மளோட மீண்டும் அடுத்த வாரம் இதே எனர்ஜியோட இதே வைபோட உங்கள் எல்லாரையும் வந்து இணையிற வர சிரிச்சுட்டே இருங்க, மற்றவங்களையும் ஜாலியாக ஹாப்பியாக சிரிக்க வச்சுட்டே இருங்க. நான் உங்கள் நிவேதாஷி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கல்லூரி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு. நம்ம ஷோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
1: சிறப்பான ஒரு தத்துவத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால்,
1: அதேதான், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத விரலும் இருந்தா என்ன இல்லனா என்ன?
2: ஓகே, இன்னைக்கு நேயர்கள் வந்து என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம இதுல இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மற்றொரு
2: 2.8 கட் கேமரா ரோலிங்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 4:01 4 நொடிகள். இது நேர்களே உங்களின் அபிமான கட் கேமரா ரோலிங். அண்ட் உங்களுடைய நடிப்பு திறமையை அழகா வெளிப்படுத்த இன்னைக்கு சுவாரஸ்யமா என்ன கிளிப்பிங் நாங்க கொண்டு வந்திருக்கோம் கேட்க நீங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. அண்ட் இன்னைக்கு ஷோல ஹோஸ்டா நான் ஆர்ஜே பாரி அண்ட் ஆர்ஜே சீனு இருக்காங்க.
2: வெல்கம் பாரி, எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு?
1: சிறப்பா போயிட்டு இருக்கு, நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன். இன்னைக்கு அப்படி நீங்க சொல்ற சிறப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புழைக்க போற அந்த காமெடி கிளிப்பும் வந்து செம சிறப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
1: நானு கண்டிப்பா ஒரு தத்துவத்தோட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். நம்ம நேர்களுக்காக அதை நான் பிளே பண்ணிடலாம் நினைக்கிறேன்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் சுவாரஸ்யமான அந்த டயலாக கேட்டுட்டு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. லைன்ல யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம்க்கா.
3: யார் பேசுறது, எங்கிருந்து பேசுறீங்க?
4: பாண்டிச்சேரிக்கு, தமிழரசன்.
3: ஓகே, தமிழரசன் டயலாக் கேட்டிங்களா இல்ல நான் உங்களுக்கு ப்ளே பண்ணட்டுமா?
4: ஒரு தடவை கேட்டாங்க.
3: ஜென் தத்துவம் நான் உங்களுக்கு ஒரு தடவை பிளே பண்றேன், நீங்க கேட்டுட்டு திரும்ப சூப்பரா நான் கட் கேமரா ரோலிங் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நடிச்சு காட்டுவீங்களா? ஓகே ஓகே, கேளுங்க.
5: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
6: ஓகே தமிழரசன்,
3: கேட்டிங்களா?
4: கேட்டா.
3: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: ஒரு ஒரு வரலு போட்டாலும், ஒரு மோதிரம் வரலு போட்டாலும், இது மோதிரம்.
6: மோதிரம் போட்டாலும் அது விரல் தான், மோதிரம் போடலைனாலும் அது விரல் தான்றீங்களா? அதாவது
3: இது உங்களோட தத்துவம்.
6: நம்ம ஜென் தத்துவம் கேட்டா அவர் தத்துவத்தை சொல்றாரு. ஓகே,
3: சூப்பரா ட்ரை பண்ணீங்க தமிழ். இன்னொரு தடவை. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
6: நன்றி நன்றி நன்றி தமிழ்.
3: அடுத்த நேயர் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், தத்துவம் கேட்டீங்களா?
6: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
5: சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
6: ஓகே சார், கேட்டிங்களா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா நீங்க இப்ப பேசுறதுக்கு?
3: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
7: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும், இடிபடாத உரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
3: ஓஹோ,
6: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா புடிச்சிட்டீங்க.
3: சம்ம சார், ஓகே. சோ தொடர்ந்து கேளுங்க. இது ஆகாஷவாணி புதுச்சேரி, FM ரெயின்போ 102.8. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.

0: இன்ன மயில
1: வேற லெவல் பா.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி. கட், கேமரா ரோலிங். நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நிலமா இருக்கீங்களா?
4: நிலமா இருக்க சார். நம்ம காமெடி கிளிப்ப கேட்டீங்களா?
3: ஆமா, சூப்பரான ஒரு காமெடி கிளிப் அப்படிங்கறது போட்டீங்க.
4: ஓகே, ரெடியா இருக்கீங்களா நீங்க அதுக்கு?
3: என்னவென்றால் மோதிரம் போடாத விரலும் இடிப்படாத உரலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?
2: அல்டிமேட்டா சொல்லிட்டீங்க.
4: சூப்பர், நல்ல நல்ல.
3: இது வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசுறேன். ஒரு ஜென் தத்துவம்

0: சொல்றது என்னவென்றால், மோதிரம் போடாத விரலும் இடைப்படாத உரலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. அடுத்து அழுதுகிட்டே ஒரு ஜென்சத்துவம் சொல்வது என்னவென்றால், மோதிரம் போடாத விரலும் இடைப்படாத உரலும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன சொன்னா. அடுத்து நிறைவா கோபமா, ஒரு ஜென்சத்துவம் சொல்வது என்னவென்றால், மோதிரம் போடாத விரலும் இடைப்படாத உரலும் இருந்தா என்ன, இல்லாத என்ன.
1: சூப்பர் சார், கோவம் எல்லாம் நல்லா அப்படியே தெரிக்க விடுறீங்க.
0: தெரிக்க விடணும்,
1: கண்டிப்பா.
2: சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
1: நன்றி, நன்றி.
2: ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா யார் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கலாம்.
3: கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
5: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
6: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:24 28 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழப்பட்டாம்பாளையம் கலாபிருஷ்ணம். 20 நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு மேடம். மதியம் சாப்பிட்டீங்களா?
3: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
1: ஓகே மேடம், கேட்டீங்களா? ஓகே, நாங்க வந்து நீங்க அந்த ஜென் தத்துவத்தை எப்படி சொல்ல போறீங்க கேக்குறதுக்காக நாங்க ஆர்வமா இருக்கோம்.
0: ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஓஹோ நன்னா,
1: ஓஹோ நன்னா, சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. ஆனா நீங்க பேசுற வேகத்தை வந்து பார்த்தாக்கா நீங்க இத்தோட நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியலையே.
2: அது ஓடிட்டே இருக்கு சார், டைலாக் வந்துருச்சுன்னா.
1: அப்படிங்களா, சரி ஓகே. இந்த என்ன டைலாக் இத்தோட நிக்க போதா இல்ல நீங்க ஏதாவது புது ஐட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
2: இன்னொன்னு சொல்றேங்க சார். நானு
1: இன்னொன்னு சொல்ல போறீங்க? ஓகே.
2: இவங்க பெரிய சோழர் பரம்பரை.
1: யார் என்ன சொல்றீங்க? ஏ மேடம், இல்ல இல்ல, எங்களை சொல்றீங்களா நீங்க? ஓ, சொல்லிட்டு சொல்லுங்க மேடம். ஓகே,
2: டைலாக் சொல்றேன் சார். நான் உங்களை சொல்லிங்க சார்.
0: ஓகே ஓகே ஓகே, கட் கேமரா ரோலிங்.
2: இவங்க பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழர், அவர் ராஜேந்திர சோழர். இவங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூருக்கே வாரிசு. இந்த பெத்தலி கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கு அழகா.
1: ஓகே சூப்பர், எதையோ மனசுல வச்சுட்டு சொல்லிட்டீங்க இல்லீங்களா?
2: இல்லீங்க சார், அப்படி இல்லைங்க சார். அவங்களாம் சொல்லுவோம் சார், டைலாக் நல்லா
1: இருக்கு. அது நல்ல டைலாக் தான். அவர் கவுண்டமணி சார் சூப்பரா சொல்லியிருப்பாரு.
2: அவரு ஒரு நக்கலா ஒரு டைலாக் சொல்லுவாருங்க சார்.

0: ஓகே மேடம், சூப்பர். நாங்க ஒண்ணுதான் கேட்டோம், நீங்க 1+1 கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா?
1: பேசிட்டு இருக்கீங்க
2: அதனாலதான்
1: அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க திகட்டுற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா, அவங்க இதுல நீங்க பாக்குறது அதனாலதான். ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா இப்ப நீங்க பேசுறதுக்கு?
2: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
1: போயிடலாம்
0: எந்த
1: வாரம் போட்டாலும் எங்க கிளிப் வந்து அப்படியே ஆல் டைம் ஹிட் பறக்குன்னு சொல்றீங்க இல்லீங்களா? ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர்.
2: நன்றி, நன்றி மேடம், நன்றி,
1: நன்றி, நன்றி.
2: சூப்பரா பேசுனீங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஓகே, இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், செந்தில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: சூப்பர், சூப்பர், சூப்பர் மேடம்.
2: நலமா இருக்கீங்க
1: மேடம்?
3: எதிரொலிக்குது
1: இல்லீங்களா? ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேடம், உங்ககிட்ட வந்து யாராவது இது மாதிரி தத்துவம் எல்லாம் சொல்லிருக்காங்களா?
2: நீங்களே
1: சொல்லிடுங்களேன்.
3: இந்த
1: கரகாட்ட கோஷில வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா?
3: சூப்பரா சொல்றீங்க.
1: ஓகே, எல்லாம் வந்து பாத்து எல்லாம் உங்களை பார்த்து மேடம் நாங்க கத்துக்கிட்டு வரோம்.
4: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எத்தனை வணக்கம்?
2: வணக்கம், வணக்கம்.

0: யாருங்கன்னு பேசுறது?
1: கம்பாகட்டில இருந்து ரசிகா பேசுறேன்.
2: ரசிகா இல்லையா?
0: அழகா ரசிக்கிற மாதிரி இருக்க, உங்க வாய்ஸ் சூப்பரா.
2: ரசிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரே ஒரு ஜென் தத்துவம் தான், ஓகேங்களா?
0: டயலாக் கேட்டீங்களா?
2: பேசுறீங்களா?
0: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
1: ஒரு ஜென்தத்துவம் சொல்கிறது என்றால், ஒரு மோதிரம் போடாத விரலும் இடிப்பதால விரலும் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன?
3: நீங்க
2: இந்த தத்துவத்தை பகிரணும்னு ஆசைப்படுறீங்களா?
3: போன அட்டன் பண்ணாத கையும் காசு இல்லாத பையும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன?
2: இத பார்த்து உங்களை யாராவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி டயலாக் மாத்திருக்கீங்க, ஓகேங்களா? ஓகே சார், சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில இப்ப கலந்துகிட்டதுக்கு நன்றி சார்.
0: அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து நீங்க கொண்டு போய் வானொலி கேக்குற இந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்பவே மகிழ்ச்சி ஐயா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
2: பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? தமிழ்ச்செல்வி மேடம், ரெடியா இருக்கீங்களா?
0: டயலாக் கேட்டிங்களாம்மா?
2: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா.
4: அந்த குரல் கேட்டாதான் நல்லா இருக்கு.
0: ஓகே, டயலாக் கேட்டிங்களா?
4: பேசலாம் மேடம்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
4: ஒரு ஜின் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? ஓஹோ, நானா?
0: சூப்பர் மேம்,
2: சூப்பர் சூப்பர் மேடம்.
4: அடுத்த டைலாக் எதுவும் இல்லைங்களா?
2: அடுத்த டைலாக் நீங்க பேசுற டைலாக் தான். அடுத்த டைலாக் என்ன பேச போறீங்க நீங்க?
4: என்ன
2: சொல்ல சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதனால ஈஸியா நம்ம கேட்ச் பண்ணி உங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண
4: முடியும்.
2: சூப்பர் சூப்பர்.
4: என்ன நடக்குதோ அப்படியே எல்லாம் எடுத்து போடுறாங்க சினிமால.
2: ஓகே,
4: என்ன நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது.
2: ஓகே.

0: மேடம், சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார, நன்றி மேடம்.
0: ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: பாச பறவைகள் இருவருக்கும் பொன் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், ரெடியா இருக்கீங்களா?
2: என்னுடைய நகைச்சுவைய கொடுக்கலாமா?
0: கண்டிப்பா.
2: அங்கே நீங்க சிரிப்பு அங்கே பாடுற கை எப்படி அப்படி அப்படி விளையாடுது பாடுற. ஏங்க பெட்ரோல் மேக்ஸ் லைட் வேணுங்க.
0: பெட்ரோல் மேக்ஸ் லைட் ஏதோ வேணுமா?
2: அதான் இல்லப்பா.
0: சரி, ஓகே. நாங்க வந்து ஒரு ஜென்தத்துவம் பிளே பண்ணமே, அதை நீங்க சொல்லவே இல்ல.
2: அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த தலையில தூக்கிட்டு வருவாங்க திருமணங்கள்ல, அது மாதிரி விலைக்கு சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, உடைச்சிடுவாரு. அப்ப கவுண்ட மணி எட்டி உத வச்சுட்டு கோம்பி தலையா இதுக்குதான் நீ வந்தியாங்கிற மாதிரி பேசுவாரு.
0: என்ன
3: சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஒரு ஜென்தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
0: ஓகே, கேட்டீங்களா? ஹலோ,
2: எனக்கு சரியா
4: வரல. ஓகே, நான் உங்களுக்காக அந்த டயலாக் சொல்றேன். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தா என்ன இல்லனா என்ன? ஓஹோ நான்னா,
0: கேட்டீங்களா?
2: பேசுவா,
0: சொல்லுங்க.
4: ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: ஒரு ஜென்ஸ் என்ன சொல்ல சொல்லினா, மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்து என்ன?
0: இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன? ஓகேங்களா?
2: இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன?
0: சூப்பர் சூப்பர் சார், நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நன்றி. ஓகே, இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நீங்களும் இந்த ஜென் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மக்களை வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆயிடுச்சு நினைக்கிறோம். எல்லாருமே வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய திறமையை நம்முடைய நிகழ்ச்சியில வெளிப்படுத்தணும்னா, அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு மீதி FM ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
3: இது ஆகாஷவாணி புதுச்சேரி, FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் சரியாக 4:45:38. அடுத்ததா யார் எங்கன்னு பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம். ஹாய், ஹலோ, யார் எங்கன்னு பேசுறீங்க? தமிழரசனா? ஓகே, சூப்பர். ஏன் தமிழரசன்? நான் திரும்ப ஒரு வாட்டி கேட்ட சொல்ல மாட்டீங்களா? மறந்து பேரே மறந்து போச்சா? ஓகே ஓகே, சூப்பர். காமெடி கிளிப் கேட்டீங்களா நம்ம இதுல? பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சொல்றதுக்கு ஏன் இது சொல்ல மாட்டீங்களா? இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க.
3: நான் திரும்ப ரொம்ப சிம்பிளானது தமிழ். நான் ஒரு தடவை நான் உனக்கு சொல்றேன், நீ கேக்குறியா?
5: நான் ஒரு வாட்டி இப்ப ப்ளே பண்ணி காட்டுறோம், அடுத்து அவங்க சொல்லி காட்டுவாங்க. ரெண்டுத்தையும் பாக்குறியா? ஓகே, கேக்கலாம்.
6: ஒரு ஜென்தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? ஒரு ஜென்தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன?
5: ஓகே, தமிழரசன் கேட்டீங்களா?
4: கேட்டுனா
5: இப்ப சொல்லுங்க பாக்கலாம்.
4: மோதிரம் போடாத விரலும் இருக்காட்டு விரலும்

0: இருந்தால் என்ன?
1: சூப்பரா சொல்லிட்டீங்க.
2: மோதிரம் போடாத விரலும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் எல்லா விரலும் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே சூப்பர். நம்மளுடைய நேஷனல்ல ட்ரை பண்ணீங்க தமிழரசன்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: மதராசப்பட்டினம்
3: வாய்ஸ் மாதிரி இருக்கு, ஒரே ஆள் நான் தான்.
2: அந்த பாராட்டு மழைக்கு இப்படி ஒரு இதுவான்னு கேக்குறாரு.
1: என்ன ஒரு சோதனை!
2: ஆமா, என்னடா இது?
3: பாட்டு மூலம் பாரு, நீங்க கண்டுபிடிங்க. பாரிஜாத பூவே,
1: தெய்வமே தெய்வமே, நீங்க உங்க செல்ஃப் இன்ட்ரோவையே கொடுத்துட்டு நம்ம டயலாக் போயிடலாமே.
2: சரி சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? ஒன்றி போயிருக்காங்களா, நாங்களும் ஒன்றி போயிடுறோமா, அதனால ஒவ்வொரு வாய்ஸும் எங்களால பிரிச்சு எடுக்க முடியல.
3: நானும் உங்களை பாக்கிறதுக்கு காலையில 6 மணிக்கு வருவேன், அந்த ஏரியா விட்டு வேற பக்கம் போயிடுவீங்க.
2: ஓகே சூப்பர், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
3: தங்கப்பாண்டி, முதலியார்பேட்டில இருந்து பேசுறேன்.
2: முதலியார்பேட்டை தங்கப்பாண்டி சார், அந்த தங்கத்தை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா?
3: எப்படி இருக்கு சாருங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு, நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நேரா நல்லா இருக்காங்களா?
2: நலமா இருக்காங்க,
1: நலமா இருக்கும்
3: சார். இவங்க இவங்க வாய்ஸ் மட்டும் தான் டக்குன்னு கண்டுபிடிப்பேன்.
2: ஆமா,
3: அந்த மதராசப்பட்டினம் படத்துல ஹீரோயின் வாய்ஸ் நிறைய இருக்கும்.
2: எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதராசப்பட்டினம் படத்தை வந்து நீங்க பல தடவை பாத்துருக்கீங்கன்றது தெரியுது எனக்கு.
3: லண்டன்
2: ஹீரோயினா? போடு போடு,
1: இன்னைக்கு இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன்.
2: சரி ஓகே, பேசிடலாமா? நம்மளுடைய நிகழ்ச்சியில டயலாக் போயிடலாமா?
3: போயிடலாம் சார்.
2: ஓகே
1: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
3: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்வது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடி போடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன?
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்
3: சார்,
1: நல்ல மாடுலேஷன்
3: இருக்கு. இதே டயலாக நம்ம நிறைய தடவை நீங்களே மாத்தி மாத்தி போட்டு வேற ஏதாவது நிறைய
2: டயலாக், அதாவது சார் எந்த டயலாக் போட்டாலும் நீங்க அந்த பெர்ஃபார்ம், அந்த கதாபாத்திரமாவே மாறிடணும். அதுக்காக தான் நாங்க பிளே பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா?
3: அலுமினியம்
2: பாத்திரங்களும் பத்திர பாத்திரமா? ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தேங்க்யூ, தேங்க்யூ,
2: நன்றி நன்றி.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேரம் 4:55, 20 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. இன்னைக்கு ஷோ சம சுவாரஸ்யமா அழகா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வைபோட நல்ல ஒரு சுவாரஸ்யமான மாடுலேஷன் எல்லாம் கொடுத்து குட்டி ரசிகால இருந்து தமிழ்ல இருந்து எல்லாமே எல்லாரும் சூப்பரா பண்ணாங்க.
3: அவங்களுடைய தத்துவத்தையும் சேர்த்து நிறைய தத்துவ மழையா இன்னைக்கு பொழிஞ்சது. இருந்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய நேஷ்ல கலந்துகிட்டு பேசின அந்த நடிப்பு திறமை வெளிப்படுத்தின அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளின் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். அது வரைக்கும் அதாவது நேஷ்ல உங்ககிட்ட இருந்து இப்ப சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் உங்க சீனு மற்றும்
2: ஆர்ஜே பாரி.

தெரியுமா? இப்போ நம்ம ஒரு கேம், என்ன கேம் அப்படின்னு படத்துல நடிச்சவங்களோட பேசுறோம், மூன்றுல இருந்து நான் நடிச்சு அது. இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இருக்க புது படத்துல இல்லாமா ஓகே, நீங்க அந்த நடுவு

0: ராக் பீச்ல இருக்கிற தமிழ் கிட்ட நம்ம இப்ப பேசலாம்.
1: இப்போ ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த பிசி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக ராக் பீச் பத்தி சொன்னதுக்கு மிக்க நன்றிமா. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை ராக் பீச்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைப்புல இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 108.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: காற்றலையில நம்ம புதுச்சேரியோட அசல் அடையாளம் உங்கள் ஆல் டைம் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வாரம் முழுக்க ஓடிட்டு சனிக்கிழமை மாலை ஜாலியா வைபாக நம்ம சிக்னேச்சர் ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் பேசிட்டு இருக்காரு. நம்ம இப்ப திரும்ப அவர்கிட்ட பேசிடலாம்.
3: வெல்கம் பேக் ஷோ. மாலை நேரத்துல மனதை மயக்கும் ஷோ தான் நம்மளோட அலையோடு விளையாடு.
4: நயினார்
3: மண்டபத்துல இருந்து உங்களுக்கு வீராமட்டம் பக்கம்தான் தெரிஞ்சுக்கலாமா?
4: அந்த பீச்சா இருக்கும், ராக் பீச்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், அதனால நான்
3: ஓகே சார். எப்பவுமே ராக் பீச் தான் ப்ரிஃபர் பண்ணிக்கோ மோஸ்ட் ஆஃப் த டைம்.
4: ஓகே ஓகே.
3: இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம்
4: ராக் பீச்னா பீச் ரொம்ப சுத்தமா இருக்கும் சார். இப்போ நீங்க ஒரு என்ஜாய் பண்ண இட்ஸ் பீஸ்ஃபுல்.
3: ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ராக் பீச் பொறுத்தவரைக்கும் ராக் பீச் வந்து ஒயிட் டோன் ஒரு சில ஏரியா வந்து போட்டோகிராஃபிக் இருக்கும் ஸ்நாக்ஸ்
4: வருவேன். வந்துட்டு கொஞ்ச

0: ஓகே ஓகே, ஒரு ரொட்டீன் மாதிரியே மெயின்டைன் எனக்கு இது ராக் சொல்லலாம்
1: கேம் ஒண்ணுல சார். நான் இப்ப வந்து நடிச்சவங்களோட யார் யார் படத்துல நடிச்சு அது என்ன படம்? ஓகே ஓகே சார், இப்போ நீங்க கரெக்டா சொல்லிட்டு சொன்னாக்கா லைக் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுமா பெரிய இல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் உங்களுக்கு.
0: சரி ஓகே
1: ஓகே சார், கேம்
0: ஸ்டார்ட் பண்ண.
1: இப்போ இந்த படத்தை விஜய், நயன்தாரா, யோகி பாபு இவங்க மூணு பேர் இந்த படத்தை வந்து படம் வந்து கொஞ்சம் விமன் ஓரியன்டா இருக்கும். எதுக்கு சார் கிரிக்கல்
0: உமன் ஓரியன்ட் சொல்ல மாதிரி தெரிஞ்சிருச்சு, ஏதோ கஷ்டமா கேக்குற மாதிரி.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே, இப்போ இப்போ நீங்க கரெக்டாக்கலாம் லைக் தர மாட்டீங்க விஜய் சார், வடிவேலு, ஸ்னேகா மேடம், நாசர் சார் சேர்ந்து நடித்த படம்.
0: கேக்குறீங்க
1: இல்ல நேரத்தை இவர் வந்து இவருக்கு இவர் இப்படி சொல்ற கஷ்டமா கேட்டு நம்ம
0: பார்த்தப்படுறது.
1: சரி ஓகே சார், கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்றேன். அப்படின்னு சொல்ற அஜித், நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் சரி அந்த படம்
0: பார்த்து வந்துருக்குதா? அஜித்
1: எப்படி உங்களுக்கு ரொம்ப ஒரு வைப் கொடுக்குதோ அந்த மாதிரி உங்களை மாதிரி சூப்பரான ஆட்களா ஒழிச்சு வச்சிருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பேர் வந்து
0: விளையாடுனதுக்கு ரொம்ப நன்றி.
1: கேட்டு அலையோடு

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இளைஞர்களின் இதய துடிப்பு, ஃப்ரெஷ்ஷான இசையின் சங்கமம், இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இங்க பாட்டும் இருக்கும், பல பல கலாட்டாவும் இருக்கும். நம்ம கெத்தான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அவரோட திரும்ப இணைஞ்சிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் அனைவரும் இசையோடு இனிமையா கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இன்னைக்கு ராக் பீச்ல இருந்துதான் நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ராக் பீச்ச பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம கிட்ட ராக் பீச்ச பத்தி பகிர்ந்துக்க இனியும் இன்னொரு நபர். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாய் கிருஷ்ணன் செல்வதுரை.
1: சாய் கிருஷ்ணன் செல்வதுரை, எதுன்னு சார் இவ்வளவு பெரிய பேரா இருக்கு?
2: சாய் கிருஷ்ணன் என் நேமு, செல்வதுரைன்ற அப்பா நேமு சேர்ந்து வரும்.
1: ஓகே ஓகே சார், அப்பா பேர் சேர்த்துதான் எப்பவுமே போடுறதா?
2: இல்ல காலேஜ்லாம் வரும் சொல்லும் போது சில இடத்துல மென்ஷன் பண்ணி தான் நாங்க சொல்லுவோம், அது மாதிரி பழகி.
1: ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து ராக் பீச்சுக்கு எத்தனை வருஷமா வரீங்க?
2: ராக் பீச் நம்ம பக்கத்துலயே இருக்கு, நான் ரெயின்போ நகர்லதான் இருக்கேன். எப்ப எனக்கு தோணுதோ அடிக்கடி நான் வந்துதான் போவோம். எனக்கு எங்க எடுத்தனா ஒரு 10 மினிட்ஸ்ல நான் ராக் தெரிஞ்சு.
1: ஓகே ஓகே ஓகே சார், ராக் இப்ப எத்தனை வருஷமா வரீங்க ராக் பீச்சுக்கு?
2: எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்தே வரேன். சின்ன வயசுல வரும்போது பேரண்ட்ஸோட வருவேன், அப்பாவோட வருவேன், இப்போ நான் தனியா வரேன், அவ்வளவுதான்.
1: ஓகே ஓகே சார், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வர்றது இல்லையா?
2: நான் ஃப்ரெண்ட்ஸோட வருவேன், இப்போ யாரும் இல்ல, அதனால நான் வந்து தனியா வந்திருக்கேன்.
1: ஓகே ஓகே ஓகே சார, ராக் பீச்னு யோசித்தாலே உங்க மைண்டுக்கு வர முதல் விஷயம் என்ன சார்?
2: எனக்கு ராக் பீச் வந்தாலே முதல்ல காந்தி சர்ச் தான் ஞாபகம் வரும். ஏன்னா காந்தி சர்ச் வந்து எதுல பார்த்தாலுமே அது ஒரு பிராண்ட் மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் காந்தி சர்ச் ஞாபகம் வரும். அப்புறம் நம்ம கடல் அந்த க்ளோ பாத்திருக்கீங்களா? அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஒரு மார்னிங் டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜொலிக்கிற மாதிரி அது ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும்.
1: எப்படி அது சன்லைட் பண்றது?
2: அது கரெக்டான டைம்ல ஒரு 9 to 10 அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அந்த ஜொலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஆமா, கடல் நல்லா இருக்கும். அது அதெல்லாம் பார்ப்பேன். அது ஒரு டைமிங்க்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதனால ராக் பீச் வந்து இதுதான் ஸ்பெஷல்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு ஒரு டைமிங்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல், அதனால ராக் பீச் எப்பவுமே ஸ்பெஷல் தான்.
1: ஓகே ஓகே சார், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஒரு விதமான வைப்பை கிரியேட் பண்ணோம், தனியா வரும்போது ஒரு விதமான வைப்பை கிரியேட் பண்ணோம், ஃபேமிலியோட வரும்போது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணோம் இல்லையா? இந்த எல்லா விதமான வைப்பையும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா?
2: ஆல்மோஸ்ட் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன்.
1: ஓகே, ஏதாவது சொல்லுங்களேன்.
2: எப்படின்னா பேரண்ட்ஸோட வரும்போது செலவு அவங்க பாத்துப்பாங்க, அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். அது செலவுக்காக இல்ல, இப்ப என்னன்னா நம்ம இது பண்ணலாம், அவங்க கூட வேற வேற விஷயத்த ஷேர் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது வேற வேற விஷயத்த ஷேர் பண்ணுவோம். அதே வந்து இப்போ நான் தனியா வந்து நான் என்ன பண்ணுவேன், ரீல்ஸ் பாத்துட்டு அது மாதிரி போகாம நார்மலா வந்து பாத்துட்டு ஓகே அமைதியா உட்காந்துருப்பேன், ரொம்ப அமைதியா வந்துட்டு யாருக்கும் பெருசா பேச மாட்டேன். வந்து இப்ப நீங்க புதுசா கேக்குறீங்க, அது இதுவும் கொஞ்சம் ஒரு புதுசா இருக்கு, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. வந்து பேசுறது இல்ல அது, ஆனா ஓகே நான், ஆனா இப்ப நான் ஓரளவுக்கு நான் பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு, பரவாயில்ல நம்மளும் பேசுறோம் அப்படி ஃபீல் ஆகுது.
1: நல்லாதான் சார் பேசுறீங்க, எல்லாராலையுமே பேச முடியும் சார், நீங்களே தான் உங்களால பேச முடியலன்னு சொல்லிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுறீங்க?
2: அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் இது மாதிரி பேசுறது இல்ல, நான் தனியா வந்தா மோஸ்ட்லி அமைதியா உட்கார்ந்து தான் இருப்பேன். நீங்களே பாத்துட்டீங்க, நான் அவரே உட்காந்துட்டு இருந்தேன்.
1: ஓகே ஓகே சார், இல்ல நான் பாத்து நானே நீங்க ஒரு அந்த கட்டையில தனியா கொஞ்சம் அழைச்சிட்டு இருந்தீங்க, உங்களை கேட்டாக டிஸ்டர்பட்ட மாதிரி அடிமட்டு இருந்தேன் சார், பட் கேட்டதெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சனா தான் இருக்கு.
2: ஆமா
1: ஓகே சார, நீங்க ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் இங்க பாண்டிச்சேரி தானா?
2: ஆமா, நான் மனோகர் காலேஜ் தான்.
1: ஓகே ஓகே சார், இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமா சேர்ந்து வந்து நம்ம இந்த ராக் பீச்ல வைப் பண்ண அந்த இதெல்லாம் இருக்குங்களா?
2: இருக்கு, பசங்க கூட வந்தா அது ஒரு தனி வைப் தானே. எப்பயுமே பசங்க கூட வந்து இந்த வீடு எல்லாம் கட்டுவாங்க தெரியுமா, மணல் வீடு, மணல் வீடு, அதுலயே ஜாலியா மணல் வீடு கட்டுறது, இந்த ரீல்ஸ்ல பாத்துட்டு அந்த மாதிரி மணல் வீடு கட்டுறது, இந்த தண்ணி சொட்டு வச்சு அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவோம். அதே கட்டிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடிச்சு விடுவாங்க, அதெல்லாம் நல்லா வைப்பா போவோம், நல்லா இருக்கும். அப்புறம் போட்டி வைக்கிறது, அது இது பண்ணிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இது பண்றது, ஸ்கூலுக்கு போதும் போட்டோ ஷூட் பண்றது, மணல்ல உள்ள புதச்சி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த டான்ஸ் ஆடுறது எல்லாம் ஜாலியா இருக்கும். அப்போ ஸ்டோரி பண்ணி மாதிரி பண்ணுவோம்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ராக் பீச்ல இந்த ஹிடன் பிளேஸ் வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹிடன் பிளேஸ் என்ன?
2: ஹிடன் பிளேஸ் கரெக்டா எனக்கு தெரியல, ஆனா கொகை பக்கம் யாருமே போக மாட்டாங்க. வீராமன் துக்கத்துக்கும் ஜாயினர் கொகை போவோம், ஆனா அது அடைச்சதுனால மேபி இருக்கலாம்.
1: அது வந்து மெரினா பீச் கிட்ட இருக்கு இல்லையா?
2: ஆமா, மெரினா சைட்ல இருக்கு. ஓ, ராக் பீச் நீங்க கேக்குறீங்க. அந்த லாஸ்ட் பக்கம் அவ்வளவும் போக மாட்டாங்க யாருமே, அந்த மண்ணும் கடல் இது எதுவும் இருக்கும் இல்லையா, கல்லும் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணதுக்கு
1: அது கூட உடச்சிருக்கு.
2: அந்த இடத்துக்கு அதிகமா யாரும் போக மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி நம்ம அவ்வளவு போகணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துலயுமே அந்த உள்ள போயின்னா வெறும் பாறை மட்டுமே வச்சு

0: கொஞ்சம் செத்து இதுவா இருக்கும், அது நிறைய நல்லா இருக்கும். மேபி அங்க இப்ப கொஞ்சம் சுத்தபத்தமா இல்லாதனால ஒரு வேலை அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்ப அவங்க அங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா சும்மா சொல்ல கூட நம்ம பாண்டிச்சேரி போலீஸுமே நிறைய அதில் கிளியர் பண்ணி இப்பதான் கொஞ்சம் வெளியே போய் வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ட்ரக்ஸ்
1: நடக்கிறதுனால.
0: ஓகே சார், இப்போ ராக் பீச் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் வேற வேற சூப்பர் சூப்பரான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருக்கு இல்லையா. இப்ப நம்ம ராக் பீச்ல வந்து பல மாநிலங்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரெயின்போ நகர் பக்கத்துல நம்ம ஊருப்பா, நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் இப்படி வந்து பாக்குறது நமக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த ப்ரௌட் ஃபீல் எப்படி இருக்கும், இவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு வந்து ப்ரௌட் ஃபீல் ஒரு சைடு இருக்கும், இன்னொன்னு என்னன்னா ரெகுலரா பார்த்து எனக்கு சாதாரணமா ஆயிடுச்சு. ஏன்னா நிறையாமே ஃபாரினர் நிறைய போறது வரது நிறைய நார்மலா ஆயிடுச்சு, அதனால தெரியலையோ என்னமோ. அதுவும் இல்லாம எப்படி சொல்றது, இந்த சைக்கிளிங் எல்லாம் பாத்தீங்கன்னா காலைல போவாங்க, அதெல்லாம் பார்க்க பரவாயில்ல, கொஞ்சம் புதுசா இதெல்லாம் வருது, குரூப் குரூப்பா போறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்மளும் பண்ணலான்ட்டு ஒரு தோணும். நம்மளும் இது மாதிரி ஒரு இந்த டைம் ஒதுக்கி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சரி ஓகே இது நல்லா இருக்கு, அது மாதிரி புதுசு புதுசா நிறைய பேர் பாருங்க, நம்மளும் இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய விஷயம் பண்ணலாம்னு தோணும்.
1: ஓகே
0: ஓகே சார், ஒரு சின்ன கேம் இல்லாமா? ஓகே
1: சார், அது என்ன கேம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல நடிச்ச நடிகர்களோட பேர் நான் சொல்லுவேன், அது என்ன படத்துல நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஓகே
1: சார், உங்களுக்கான படத்துல என்ன படம் நீ கண்டுபிடிக்க வேண்டிய படத்தை நடிச்ச நடிகர்கள் யார் யாருன்னா, சூர்யா, தமன்னா, கருணாஸ், பிரபு, இவங்க நாலு பேரும் சேர்ந்து நடிச்ச படம்.
0: சூர்யா தமன்னா
1: என்ன சார், சூர்யா தமன்னா சொன்னே உடனே கண்டுபிடிச்சிங்களா?
0: இல்ல இந்த மூவி நான் நிறைய பாத்துருக்கேன்.
1: அந்த மூவி ரொம்ப பிடிக்குமா?
0: நல்லா இருக்கும், எப்பயுமே அது பார்த்தா அது நல்லா இருக்கும். நான் அதிகமா யூடியூப்லயே பாத்தீங்கன்னா பேக் டு பேக் எல்லாம் பாப்பேன் அந்த மூவில, அதனால நல்ல லாபம் இருக்கு.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சார், இப்போ இன்னும் ஒரு மூவி, இன்னும் ஒரு மூவி கண்டுபிடிங்க.
0: ஓகே,
1: இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய படம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா வந்து கார்த்தி சார், தமன்னா மேடம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம்.
0: சோழா
1: டக்கு டக்கு நடிக்கிறீங்களே சார், அதுல அடுத்து நடிச்சவங்க பேர் கூட சில சில வச்சல
0: கார்த்திக், அது நல்லா, இது ரெண்டுமே நல்லா ஹைப்பான படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும், அதனால தெரிஞ்சது.
1: ஓகே,
0: நான் இப்ப படம் பார்க்க மாட்டேன், ஆனா இந்த நீங்க சொன்னவரு இதெல்லாம் ரெண்டு வாட்டி தோத்துரம் நினைச்சேன், பரவாயில்ல இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு.
1: ஓகே ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார், உங்களோட பிஸி பிஸி ஷெடியூல்ல நீங்க வந்து பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த நேரத்துல எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்ககிட்ட பேசுறதுக்கு மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: நேர்களே, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான மனிதர்களை தான் இன்னைக்கு நம்ம ராக் பீச்ல மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.
2: நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், பையா திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: பல்லாயிரம் குடும்பங்களை அன்பால் இணைக்கும் ஒரே வானவில் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரிச்சு மகிழும் நேரலை கொண்டாட்டமான அலையோடு விளையாட நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ராக் பீச்ல இருக்கிற அர்ஜன் மேக்ஸ் கூட பேசலாம்.

0: ஆர்ஜே மேக்ஸ் கூட இப்ப நம்ம திரும்பவும் பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. ராக் பீச்ல தான் இன்னைக்கு நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம இருக்க நேரத்துல வந்திருக்கோம். இந்த நேரத்துல ராக் பீச் ரசிக்கிற ஒரு ரசிகர் கிட்ட தான் நாம வந்து இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: மதி.
1: மதி என்ன ஊர்ல இருந்து?
2: வீராம்பட்டினம்.
1: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ராக் பீச் பிடிக்குமா இல்ல வீராமன் பிடிக்குமா?
2: எனக்கு வீராமன் பீச் தான்.
1: என்ன இப்பதான் ராக் பீச் அப்படின்னு சொல்ல சொன்னீங்க, உடனே வீராமன் பீச் சொன்னீங்க.
2: ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, சாண்ட் ஏரியா, அந்த ஃப்ரீடம், அதெல்லாம் ராக் பீச்ல இருக்காது. ஆனா ராக் பீச்ல வாக் பண்றது, போறது, வர்றது அது நல்லா இருக்கும். நம்ம நைட் நேரத்துல போகலாம் வரலாம், நல்லா இருக்கும், சேஃபா இருக்கும். ஆனா வந்து வீராமன் பீச் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நம்ம போய் எப்ப வேணா உட்காந்துலாம், ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு டீச்சர் பத்தான்.
1: உங்க இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்துருக்க பீச் வந்து இப்ப எப்படி மாறி ஆம்பியன்ஸ்
2: அப்படி இல்ல, ஃபுல்லா கிளீனா இருக்கு. அது சும்மா ஒரு இடம் அப்படின்னு முடியாது. இப்ப வந்து ஃபுல்லா ஒவ்வொரு பர்சன் வந்து பார்த்து எல்லாமே இது
1: பண்ணுவாங்க.
2: நம்ம செக்யூரிட்டி பாக்கலாம். இங்க வீராமன்னம் பீச் இப்ப வந்து இங்கேயும் ஃபுல்லாவே போலீஸ் கவுன்சிலிங்லே இருக்காங்க. எந்த பிரச்சனை அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பைக் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, வாக்கிங் மட்டும் தான், வெறும் வாக்கிங். மற்ற பைக் பிரைஸ் அந்த இது போவாங்கல்ல சைக்கிள், அந்த மாதிரி அந்த மாதிரி
1: அதே இது
2: ஊர் சைட் போனா மண்ல நடக்கிறது மண்ணா இருக்கும். நம்ம நடக்கிறது மண்ணா போயிட்டு வர, அதே மாதிரியே வந்து அதுல போயிட்டு இருக்கும்.
1: ஓகே ஓகே சார். இப்போ ராக் பீச்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்றது வந்து 100% சாட்டிஸ்பாக்சன் தான் இல்ல தனிமைப்பா? நான் ஒரு தனிமை விரும்பி, நான் வந்து இங்க தனிமையா உட்காந்து பீச் ரசிக்கிறது தான் எனக்கு சாட்டிஸ்பாக்சன், அந்த மாதிரியான ஆளா நீ?
2: இல்ல தனிமை தான். இல்ல நான் சொல்ல வீராமன் பீச்னா வீராமன் அங்க போயிட்டு உட்காந்துட்டு வெள்ள போறது ஓடியாது, மண்ணில ஜாலியா இருக்கும். அதே மாதிரியே வந்து தனிமையா நீங்க உட்கார்ந்து இது பண்ணா ராக் பீச் போனோமா, ஒரு இடத்துல உட்கார்ந்து வீராமன் தான் தனிமைனாலும் இதுதான். அவன் வந்து ராக் பீச் வந்து நடக்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம உட்கார்ந்து ஃபீல் பண்ற அளவுக்கு எதிர்க்காது, கொஞ்சம் ரஷப்பா
1: கேம் விளையாடலாம். என்ன கேம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, படத்தில் நடித்த நடிகர்களோட பேர் நான் சொல்லுவேன், அது என்ன படம் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும்.
2: ஓகே
1: ஓகே. உங்களுக்கு வந்து 2010-20 அந்த ரேஞ்சில் கேட்கலாமா?

0: இல்ல இப்போ 2010
1: கேள்வி.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான படத்தை நீங்க படத்துல நடிச்சவங்க நடிகர்கள், நடிகர் தனுஷ், ஸ்ருதி ஹாசன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம், அந்த படத்துல கூட ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஒண்ணு. சரி, எப்படி சார் கண்டுபிடிச்சு, டூ வச்சு கண்டுபிடிச்சிங்களா?
2: ஆ ஆமா, அந்த பாட்டு நல்லா ஃபேமஸான பாட்டு.
0: தனுஷ் சாருக்குமே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த பாடல் அந்த பாடல். ஓகே, இப்போ நீங்க சரியா கண்டுபிடிச்சதுனால மறுபடியும் வேற படத்தை நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த படம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
1: சரி ஓகே
0: ஓகே சார், இப்போ இந்த படம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தனுஷ் சாரும் நடிகை தமன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம்.
1: படிக்காதவங்க
0: எப்படி சார், எவ்வளவு அந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் கூட நடிப்பார், விவேக் சார், ரொம்ப சூப்பரான காமெடி எல்லாம்.
3: நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், ராவணன் திரைப்படத்திலிருந்து.

0: புதுச்சேரியின் பெருமை காற்றலையின் இசை புதையல் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடைசி வினாடி வரை கலகலப்புக்கு பஞ்சமில்லாத நம்ம ஹிட் ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்முடைய இதில் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் மறையும் இந்த அழகான மாலை நேரத்தில் அலைகளின் ஓசையோடும் இன்னைக்கு ராக் பீச் கடற்கரையை கொண்டாட்டத்தோட உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஆர்ஜே மேக்ஸ் கூட இப்போ நம்ம இணைஞ்சிடலாம்.
1: ஆமாங்க, ஆர்ஜே சீனு சொன்ன மாதிரி கடற்கரையே கோலாகலம் பூண்டிருக்கு. ஏன்னா வீக்கெண்ட்னாலே தனி வை தான். எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 அந்த வீக்கெண்ட் சேரும் போது ராக் பீச்சும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ரொம்ப கலகட்டும் அப்படின்றதா உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு அலையோட விளையாடு நிகழ்ச்சி நம்மளோட ராக் பீச்ல இருந்து வேற லெவல்ல போச்சு. நிறைய பேர் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் பேசினாங்க, நிறைய கேம்ஸ் விளையாடினாங்க. இன்னொரு அலையோட விளையாடு நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பை ஃப்ரம் ஆர்ஜே மேக்ஸன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆர்ஜே சீனு.
0: நன்றி நன்றி நன்றி மேக்ஸ். நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம பாடல் கேட்கலாம், மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானை சந்தித்தார். இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது. இந்தியாவின் புத்தாக்க திறன் மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானை சந்தித்தார். நேற்று அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் கடல் மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு கருதப்படுகிறது. தொடர்ந்து எத்தியோப்பியா பிரதமர் திரு அபி அகமது அலியுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரண்டு நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்று பிற்பகல் புதுடெல்லியில் தொடங்கியது. இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000 மேற்பட்ட காவலர்களும் 20 துணை ராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சிமாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 500 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் உலகளாவிய ஆளுமை, பன்முகத்தன்மை, வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, சுகாதாரம், பேரிடர் தாங்குதிறன் மற்றும் முக்கிய விநியோக சங்கிலிகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உச்சிமாநாடு இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் மேல்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளுடன் நடைபெறுகிறது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா, எகிப்திய அதிபர் திரு அப்துல்

0: டாட்டா எல்சிசி, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ மற்றும் ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஷ்கியான் உள்ளிட்ட பல முக்கிய உலகத் தலைவர்கள் இந்த உயர்மட்ட உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றனர். பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 11 முக்கிய வளர்ந்து வரும் மற்றும் வளரும் பொருளாதாரங்களை பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஒன்றிணைக்கிறது. பெலாரஸ், பொலிவியா, கசகஸ்தான், கியூபா, மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய கூட்டாளர் நாடுகளும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றன.
1: உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமை பொறுப்பு மக்கள் நலன் சார்ந்த மற்றும் மனித நேயத்திற்கு முதலிடம் தரும் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். தலைமை பொறுப்பில் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த நிலைத்தன்மை ஆகியவை இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமைகளாக இருந்து வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முன்னுரிமைகளின் வழிகாட்டுதலின்படி பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொலைநோக்கு பார்வையுடன் 350 மேற்பட்ட கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும், நாட்டில் சுமார் 30 நகரங்களிலிருந்து தூதுக்குழுக்களை வரவேற்கும் பாக்கியம் இந்தியாவிற்கு கிடைத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 தேசிய மாநாட்டில் பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழுமையாக செலவிட வேண்டுமென்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும், இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் புத்தாக்கத்திறன் மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக புதுடில்லியில் நடைபெறும் பாரத் புத்தாக்க கண்காட்சி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களால் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இளம் புத்தாக்கத்திறனை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ்மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தை சுற்றி இயக்குநர் டாக்டர் சசிகாந்த தாஸ் மரங்கள் மற்றும் பூச்செடிகளை நட்டு தோட்டம் அமைத்து பராமரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று 150 முருங்கை மரங்களை நட்டு அதனை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்
0: இயக்குநர் டாக்டர் சசிகாந்த தாஸ் மேலும் கூறுகையில், இந்த முருங்கை மரங்கள் நன்கு வளர்ந்த பிறகு அதிலிருந்து இலைகளை எடுத்து ஆயுஷ் மருத்துவர்கள் உதவியுடன் பவுடராக மாற்றி பின்னர் மாத்திரை வடிவில் மாணவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும், இதனால் கல்லூரியில் பயிலும் 1000கணக்கான மாணவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் என அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் வேண்டுமென்றால் அதற்கு ஆரோக்கியமான மாணவர்கள் வேண்டும். எனவே கல்லூரியில் இந்த மாத்திரைகளை தயாரித்து தங்கள் கல்லூரி மாணவர்

0: மாணவர்களுக்கும் இதர கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்க உள்ளதாக தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி யூத புத்தாண்டான ரோஷ் ஹசானாவை முன்னிட்டு இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேல் மக்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள யூத சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் அனைவருக்கும் அமைதி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றம் நிறைந்த ஒரு புத்தாண்டு அமைய வேண்டும் என பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீனாவின் குவாங்சோவிற்கும் புதுடில்லிக்கும் இடையிலான பயணிகள் விமான சேவைகளை இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடக்க உள்ளதாக சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் இன்று அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் 19 பெருந்தொற்று தொடங்கிய பிறகு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்காக சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இந்தியாவிற்கு வருகை தந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வேளையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்திய விமான நிறுவனமான இண்டிகோவும் ஷாங்காய் மற்றும் கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடக்கியது. இதன் மூலம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான விமான போக்குவரத்து மேலும் விரிவடைந்துள்ளது. தெற்கு கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடில்லியில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானை சந்தித்தார். இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது. இந்தியாவின் புத்தாக்க திறன் மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
2: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
4: நேரம் 6:21:35.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள்.

0: லாரன்ஸ் ரோட் பேருந்து நிலையம் அருகில் கடலூர்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர் விருப்பத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். புதுசா கேக்குற நேயர்களுக்கு இது மனம் விரும்புதே ஃபோன் லைவன். நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச அபிமான பாடல்களை கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 227-1770. ஹலோ, வணக்கம்.
2: செங்கல் கோடிக்கு பொன்மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறது?
2: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: கலையரசு சார் சொல்லுங்க, என்ன படம், என்ன பாடல்?
2: மணக்கும் சந்தனத்தை குழைத்தும் அரைத்தும் தடவ வரும் மகராசனுக்காக ஒரு பாடல்.
1: தங்க
2: சூரியன் பாபு என்கிற மனோ பாட கிராமத்து குயில் சாணகி ராம்பிரசாத் இணைந்து பாடல் வழியே வருகிறார்.
1: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
2: நன்றி
1: நன்றி.

0: நேரம் 6:29 15 நொடிகள். நேர்களே, சைபாலன் என்ற ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்கள் உங்க விருப்ப பாடல கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760, மற்றொரு எண் 2271-770. சோ அடுத்ததா எந்த காலர் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனியமாலை. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த படம், என்ன பாடல்?
1: வாரணம் ஆயிரம் இது திரைப்படத்தின் பெயர். சூர்யா அவர்களுடைய சூப்பரான நடிப்புல ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் கேட்க போறேன். அடியே கொள்ளுது அழகோ அள்ளுது. இந்த சாங்கோட மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாங் ஒலிபரப்புங்க மேம்.
0: கண்டிப்பா சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: தேங்க்யூ மேம். பை.
0: தேங்க்யூ. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 102.8.

0: அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நிருவீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
3: இனிய மாலை. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
3: திருப்பத்தூர் பீமகான் சிவகுமார் மேடம்.
2: சிவகுமார் சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
3: மேடம்? பட்டாஸ் படத்துல இருந்து ஜிரி ப்ரோ.
2: ஓகே, குடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: இந்த பாடல் வந்து இங்க சென்னை ஜோவோ நண்பர்கள் அனைவருக்காகவும்.
2: ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். தேங்க்யூ.
3: ஓகே மேடம், நன்றி நன்றி
2: நன்றி.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: வானல எங்கும் தேதிசை பாடல்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் பாரி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: வணக்கம் சார். தட்சிணாமூர்த்தி சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ரோஜாப்பட்டில இருந்து காதல் ரோஜாவே பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். மனதை அள்ளிக்கொண்டாய், உன்னில் மறைத்து ஒழித்துக் கொண்டாய், உடலை பிரிந்த உயிராய் உன்னை தேடி அலைகிறேன், தீரும் அலையாய் கரையில் மோதி கொலைகிறேன், காற்றில் மிதனெங்கும் காகிதமாய் தொலைகிறேன், அமில ஊற்றினில் விழுந்தொரு பூவிதழாய் குழைகிறேன், என் இதயம் துடிப்பதும் இதழ்கள் ஒலிப்பதும் உயிரே உன் பெயர் அல்லவா.
0: கவிதையாவே படிச்சுட்டீங்க, சூப்பர் சார்.
1: பாடல்
0: உங்களுக்காக இப்ப வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: ரொம்ப
0: நன்றி.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேரம் 6:46:59. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழ டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றொரு எண் 2271-770. நேர்களின் கவனத்திற்கும் சைபோலன் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம்.

0: உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்
1: திறப்புழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை. தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி. ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி. வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேரம் 6:53. இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760, மற்றொரு எண் 227-1770. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 102.8.

நேர்களின் கவனத்திற்கு, விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமை பொறுப்பு மக்கள் நலன் சார்ந்த மற்றும் மனித நேயத்திற்கு முதலிடம் தரும் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். இந்த உச்சிமாநாட்டின் முதல் நாள் அமர்வின் முடிவில் புதுடில்லி பிரகடனத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிய அனைத்து பிரதிநிதிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரிக்ஸ் தலைவர்களும் பாரத் மண்டப வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் இந்தியா இன்னோவேட்ஸ் கண்காட்சியையும் அவர்கள் பார்வையிட்டனர். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் இயக்குனர் டாக்டர் சசிகாந்த தாஸ் 150 முருங்கை மரங்களை நட்டார். இந்த முருங்கை இலைகளை ஆயுஷ் மருத்துவர்கள் உதவியுடன் பவுடராக மாற்றி பின்னர் மாத்திரை வடிவில் மாணவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும், இதனால் கல்லூரியில் பயிலும் 1000கணக்கான மாணவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தெற்கு கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கொலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தி மா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 7:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்கணுமா? டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 2271-770. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
2: கண்ணன் சார் நலமா?
3: நலமா இருக்கு, நீங்க பேசுறீங்க?
2: நலமா இருக்கோம் சார். சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து மீண்டும் கோகிலா, பாடல் வந்து சின்னஞ்சிறு வயதில் அந்த பாடல் மேடம்.
2: ஓகே சார், கொடுத்துடலாம். உங்க பிடிச்ச பாடல் இது வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: நன்றிங்க மேடம்.
2: நன்றி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேர்கள் கவனத்திற்கு சைபோலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் எங்க பேசுறது?
3: முடைக்கு செய்து கொடுத்த பாடி உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: பணம் வந்து
2: நீங்க கேட்ட அந்த பாடலும் உங்களுக்காக இதோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: நன்றி.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறினார். நாடுகளின் உண்மையான பொருளாதார நிலையின் அடிப்படையில் ஓட்டுரிமை, தலைமை பொறுப்பு, கொள்கை வகுப்பதில் முன்னுரிமை ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், எதிர்கால தொழில்நுட்பங்களை அந்த நாடுகள் தடையின்றி பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கையில் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக எடுக்கும் முடிவுகளுக்கு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அதன் பலன்களை முழுமையாக பெறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தலைமையேற்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தலைவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். உலக நாடுகளுக்கு இடையே அரசு நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பது, பன்முகத்தன்மையை வலுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான புதிய லட்சிய செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல் பயணத்தின்போது மாலுமிகளுக்கான அவசரகால பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், கடல்சார் அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக வர்த்தகத்தில் மாலுமிகளின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி 2 அஞ்சல் தலைகள் உறுப்பு நாடுகளின் தலைவர்களால் இன்று வெளியிடப்பட்டது. உலகின் பல பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்த பிரகடனத்தில், தற்போதைய சூழல் சர்வதேச அளவில் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தற்போது ராணுவத்திற்காக அதிக அளவில் செலவழிப்பது கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சிக்காகவும் மனிதாபிமான அடிப்படையில் வறுமையை போக்கவும் பருவநிலை சவால்களுக்கு தீர்வு காணவும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க மிகுந்த கட்டுப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தற்போதுள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதோ அல்லது பொதுமக்களின் குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீதோ தாக்குதல் நடைபெறுவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமோ தூதரக நடவடிக்கைகள் மூலமோ தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், அமைதி, பாதுகாப்பு

0: மற்றும் ஸ்திரத்தன்மையை மேற்காசிய பகுதியில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோன்று காசா பகுதியில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாலஸ்தீனிய மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஐநா பொதுசபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பாலஸ்தீன மக்களின் மனிதாபிமான உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ள பிரிக்ஸ் தீர்மானத்தில் ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதம் மற்றும் அதன் அனைத்து கட்டமைப்புகளும் ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதியுதவியை தடுப்பது மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் பிரிக்ஸ் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இன்று மலேசிய முதலீடு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் தத்துக் அப்துல் கனியுடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், வர்த்தகம், முதலீடு, சந்தை விரிவாக்கம், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து மலேசிய அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆசியான் ஒத்துழைப்பு செயல் திட்டத்தின்படி மலேசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களில் அனுபவம், உறுதிப்பாடு மற்றும் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் பட்டய கணக்காளர் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதிலும் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நாடு புதிய மைல் கல்லை எட்டியிருப்பதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் குறிப்பிட்டுள்ளார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 4ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 44.9 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 785.7 பில்லியன் டாலராக உள்ளது. இந்த பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஜப்பான் 2ஆம் இடத்திலும் சுவிட்சர்லாந்து 3ஆம் இடத்திலும் உள்ளன. அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் திரு தினேஷ் சர்மா தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துணைநிலை ஆளுநராக தம்மை நியமித்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமது புதிய பொறுப்பை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்ற இருப்பதாகவும் திரு தினேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சி மை பாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மை பாரத் அமைப்பின் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரி திருமதி மதுமிதா இப்போட்டிகள் குறித்த விவரங்களை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாடு முழுவதும் நடத்திட்டு வரோம். இந்த காம்படிஷன்ல 15 முதல் 29 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். இந்த காம்படிஷன் வந்து 3 லெவல்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வின் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்றவங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்ல அவங்களால பங்கேற்க முடியும். லீடர்ஸ் டயலாக்ல சேலஞ்ச் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு. அதுல வின் பண்றவங்க அவங்களோட பிரசன்டேஷனை வந்து நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் முன்னிலையிலும் அவங்களோட ஐடியாஸ் பிரசன்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இந்த காம்படிஷன்ஸ் வந்து 17 ஆகஸ்ட்ல தொடங்கிச்சு, 30 செப்டம்பரோட இது நிறைவடையுது. இது எல்லாமே வந்து mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நடக்குது. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.

காஷ்மீரில் தீவிரவாத செயல்களுக்கு உதவியளித்த குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சையதிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 17.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதுல அடுத்ததா யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க? ஹலோ வணக்கம்.
4: ஹலோ ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
3: கங்காதரன் சார், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு செம்பருத்தின்ற திரைப்படத்துல இருந்து சலக்கு சலக்கு சேல கட்டிக்கத்தானே
3: பாடிட்டீங்க. ஓகே சார், கொடுத்துடலாம். நீங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
4: நன்றிமா,
3: நன்றி.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு, எங்கிருந்து, என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கமா?
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
3: மன விரும்புதே நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை இனிய இரவு வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமீது ராஜம்மா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ஒரு அழகான பாடல், மொழி படத்திலிருந்து காற்றின் மொழி என்ற ஒரு மெலோடி பாடலை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
2: அருமையான பாடல் சார், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: தேங்க்யூமா.
2: தேங்க்யூ சார்.

0: 8 மனம் விரும்புதே கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. உங்களுக்கு பிடிச்சமான பாடல கேக்குன்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றொரு எண் 227-1770. ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க இருந்து என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 8:25 கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. ஹலோ.
1: ஹலோ
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: திருவனைநல்லூர்ல இருந்து சங்கீதா பேசுறோம்.
0: ஓகே சங்கீதா மேடம்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: தலைவன் தலைவி படத்துல இருந்து பொட்டல முட்டை பாடல் வழங்க வேண்டும் மேடம்.
0: கண்டிப்பா மேடம், வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கான அந்த பிடிச்ச பாடல். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ மேம்.

0: அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன்.

0: தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 7:44. நான்கு நொடிகள். நேர்கள் கவனத்திற்கு, சைபோலன் என்ற ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில தொடர்ந்து யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
1: ராஜேந்திரன் சார், எந்த படம், என்ன பாடல் வேணும்?
2: அழகே உன்னை ஆராதிக்கிற படத்துல இருந்து புரிஞ்சி மலர் என்ற ஒரு பாட்டு.
1: ஓகே சார், குடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: நேரம் 7:49 8 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே இல்ல, நேர்கள் தாங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். புவனேஸ்வரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கோம் சார். வீரமணி சார், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வான்மதி படத்துல இருந்து வைகரியில் வந்தது. என்ன வான்மதி மேம், சித்ரமா SPB வாய்ஸ்ல மேம்?
0: சூப்பரா SPB வாய்ஸ்ல கேஸ் சித்ரமா குரல் எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பரா அந்த பாடலையே கொடுத்துடலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: நன்றி மேம்.
0: நன்றி. நேர்கள் கவனத்திற்கு, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரி. நிகழ்ச்சியின் நிறைவாக யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
3: முன்னிர வணக்கம், எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
2: அபுசாலிம் சார், எந்த படம், என்ன பாடல் வேணும்?
3: படம் சத்ரியன்.
2: ஓகே,
3: பாடல் மாலை பொழுது நீ யாரோ
2: சொன்ன
3: அவங்களுக்கு இந்த 16 ஆண்டு நினை நாள் மேடம்.
2: ஓகே சார், கொடுத்துடலாம் சார்.
3: மிக்க நன்றி மேடம்.
2: நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று யூத புத்தாண்டான ரோஷ் ஹசானாவை முன்னிட்டு இஸ்ரேலிய அதிபர் திரு ஐசக் ஹெர்சாக் மற்றும் இஸ்ரேல் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள யூத சமூகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் அமைதி, செழிப்பு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை கொண்டு வர வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் வாழ்த்தினார். விளையாட்டை சமூக மேம்பாட்டிற்கான ஒரு கருவியாக விவரித்து உறுப்பு நாடுகளிடையே மேம்பட்ட ஒத்துழைப்பிற்காக விளையாட்டு தொழில்நுட்பத்திற்கான ஒரு பணிக்குழுவை அமைப்பது மற்றும் விளையாட்டு பொருட்கள் உற்பத்தியாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்வது ஆகிய இந்தியாவின் இரட்டை முன்மொழிவுகளுக்கு பிரிக்ஸ் புதுடில்லி பிரகடனம் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத் துறையில் செயல்திறனின் தரம், நிலன், நிர்வாகம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்குதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் தொழில்நுட்பத்தின் அதிகரித்து வரும் பங்கை இந்த பிரகடனம் அங்கீகரித்ததுடன் விளையாட்டு தொழில்நுட்பத்திற்கான பணிக்குழுவை அமைப்பது குறித்த கலந்துரையாடல்களையும் ஊக்குவித்தது. கடந்த மாதம் இந்தியாவின் தலைமையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் விளையாட்டு தொழில்நுட்பத்திற்கான பணிக்குழு மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கான மாநாடு ஆகிய 3 முக்கிய முன்முயற்சிகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பட்டியலிட்டார். வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடில்லியில் மலேசிய முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹரி அப்துல் கனியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு கோயல், இந்த சந்திப்பின் போது இருதரப்பினரும் இந்தியா மலேசியா பொருளாதார கூட்டாண்மையை மறு ஆய்வு செய்ததாகவும், இருவழி வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது, சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவது மற்றும் பரஸ்பரம் பலம் வாய்ந்த துறைகளில் விநியோகச் சங்கிலி இணைப்புகளை வலுப்படுத்துவது போன்ற வழிகள் குறித்து விவாதித்ததாகவும் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
4: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
4: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
4: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்க இருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூவுக்குள் ஒளிந்திருக்கும் எனும் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடியது உங்களுக்காக.

நேரம் 9:23:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியது. இவன் யாரோ இவன் யாரோ என தொடங்கும் பாடல் மின்னலை படத்திலிருந்து உங்களுக்காக.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்கை தொடவே தொடாதீங்க. தொட்டா தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களின் கனிவான கவனத்திற்கு சைபாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, இது தேன் சிந்துதே வானம். அடுத்ததா

நேரம் 9:35, 58 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். துள்ளலான இசையில் ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒரு மெல்லிசை பாடல் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி ஹரிஷ் ராகவேந்திரா குழுவினர் பாடியது உங்களுக்காக இதோ லேசா லேசா படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 9:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேயர்களின் கவனத்திற்கு, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் சங்கர் மகாதேவன் பாடியது. தனியே தன்னந்தனியே என தொடங்கும் அந்த பாடல் இடம்பெற்ற படம் ரிதம்.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 9:47:59. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேர்களின் கவனத்திற்கு சைபோலன் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய பாடல் ஒரு பொய்யாவது சொல்கன்னே என்று தொடங்கும் அந்த பாடல் ஜோடி படத்திலிருந்து உங்களுக்காக இதோ.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேயர்களின் கவனத்திற்கு விநாயகா மிஷன்

சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேர்களே, தொடர்ந்து கேளுங்கள். இது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்க வருகிறது.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் அலைப்பாய்தே. நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியினே எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இந்திரா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் ஒலிக்க வருகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 10:06 46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் அமுதா பாடியது மறுமலர்ச்சி படத்திற்காக.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து இன்னொரு மெல்லிசை பாடல் உங்களுக்காக எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க வருகிறது. ஜானி படத்திலிருந்து.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 10:15:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சாதனா சர்கம் பாடியது கண்டுகொண்டேன் படத்திற்காக. கொஞ்சம் மைனாக்கலே என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேரம் 10:20:34. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடியது கர்ணா படத்திற்காக.

என்எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 10:25:58. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உன்னிமேனன் மற்றும் சுஜாதா மோகன் பாடியது ரோஜா படத்திற்காக.

நேரம் 10:31 32 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியே FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஆசை படத்திற்காக KS சித்ரா மற்றும் P. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடியது மின்சார கணா படத்திலிருந்து.

நேரம் 10:44 38 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் தேன் சிந்துவே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது முகவரி படத்திற்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 10:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது தாண்டவம் படத்திற்காக.

நேரம் 10:59 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணமால்யா பாடியது ஜாலி படத்திற்காக

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெள்ளை கழிச்சல் நோயை கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீது அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், இதில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்தங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ

இன்னுக்கு சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீது அவர்கள். 7-2 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்தங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ வெயிலும் நம் சருமமும் சன்லைட் நண்பனா எதிரியா விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவ துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சாய்போலன் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் ஆபீஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புற கோழி வளர்ப்பும் அதிக வருமானம் பெருக்குதலும் விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நகர்ப்புறங்களில் இயற்கை வேளாண்மையும் அதனை சந்தைப்படுத்துதலும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டி வி புத்தூர் உழவர் கே சுரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:00 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் இறுதிப் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரத்தில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 11:45 எஃப் எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.